சர்வோத்தும் சங்ககீனா சகுண சகலேஷ்டர சகாரிணி காவியலோலாய காமேஸ்வர மனோகர காமேஸ்வர பிராணராடி காமேஷோத்சங்கவாசினியே.

நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
4: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
5: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
6: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
7: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5:59. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இன்னும் சில நொடியில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வரும் ஒவ்வொரு வேளையும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று. வாய்ப்புக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6:03. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கோவில் மணி ஊசை போல் நம் இதயத்திலும் ஒலிக்கட்டும் இறைவனின் நாம இசை. ஆன்மீக உணர்வோடு அவன் புகழ் பாடும் நேரமாக இது.
2: அருள்மணி மாலை.

இறைவனை நம்பி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி பயணமாக மாறுகிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமில்லை. இறையருள் கிடைக்கும் இடத்தில் கவலைகளுக்கும் இடமில்லை. நம் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை வேண்டி இனிதாய் ஆரம்பமாகிறது நிகழ்ச்சி.

விநாயகரை வணங்கி தொடங்கும் செயலில் வெற்றி மட்டுமல்ல, மன நிறைவும் இணைந்து வரும். அப்படி நமக்கு மன நிறைவு கிடைக்க நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓம்கார நாயகனை வணங்கி பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:07. முருகனின் வேல் பகையை வெல்ல மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கும் பயம், அகங்காரம், அறியாமை ஆகியவற்றை அகற்றவும் செய்யும். மனம் முருகனை நினைத்தால் வாழ்க்கை வெற்றியை நோக்கி தருணகரும். முருகனின் புகழை பாடுகிறார் பி. உன்னிகிருஷ்ணன். பாடலுக்கு இசை வீரமணி கண்டன்.

பக்தி உணர்வை தூண்டும் ஆன்மீக சிந்தனை வரிகளோடு அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 6:14. அம்மனை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் மனம் தாயின் மடியில் சாய்ந்த அமைதியை உணர்கிறது. கருணையும் அன்பும் பாதுகாப்பும் நிறைந்த தாய் அருள் கிடைத்தால் வாழ்க்கையின் இருளும் ஒளியாக மாறும். அபிராமியின் அருளை பெற பாம்பி ஸ்ரீ பாடிய பாடலை கேட்கலாம். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கற்பனை செம்பனார் கோவில் சண்முகம்.

நேரம் காலை 6:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கருணை மழை பொழிய காத்திருக்கும் திருவாணிக்காவில் உரையும் அகிலாண்ட நாயகியின் அருளை பெற கேட்கும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் வீரமணி.

இறைவனின் புகழ்பாடும் நேரமாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நேரம் காலை 6:25. மனம் கலங்கும் நேரங்களில் 1000 வார்த்தைகள் தேவையில்லை. ஒருமுறை இறைவனை மனதார நினைத்தாலே அமைதி நம் உள்ளத்தில் குடியேறும். அத்தகைய அமைதி நம் உள்ளத்திற்கு கிடைக்க கேஜே யேசுதாஸ் பாடிய ஐயப்ப பாடலை கேட்கலாம். பாடலுக்கு இசை ஆலப்புழா ரங்கநாத்.

நேரம் காலை 6:32. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஜிக்கி பாடிய பாடல். பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய்.

நேரம் காலை 6:42, அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் பிருந்தாவனத்தில் இருக்கும் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடும் சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் கற்பனை வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: மீண்டும் கேட்கலாம் இதயம் கனியும் இறைவனின் புகழ் பாடும் பக்தி பாடல்களை நாளை காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டின் நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998ஆம் ஆண்டு தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10ஆம் நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசனகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை

பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 102.3 FM.

0: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். காலை 9:00 செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி காலை 10:00 செய்திச் சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இதுவும் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 காலங்கள் கடந்தும் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் இனியவை கேட்கலாம். நண்பகல் 12:00 இடைக்கால இனிய பாடல்கள் ரெட்ரோ நேரமாக கேட்கலாம். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பமாகும். பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவரவர் விருப்ப பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 செய்தி சுருக்கம், மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, மாலை 5:00 செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:55 பூந்தென்றல் நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பமாகும். மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இசையும் ஞானம். திரைப்பட இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் காணலாம். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும், 8:00 இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: இன்று 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு, ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல், தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம் இசையும் ஞானம் நிகழ்ச்சியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இப்போ காலை 7 மணிக்கு நீங்க கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

சிலர் நமக்கு ஆறுதல் தருகின்றேன் என்ற பெயரில் நம் காயத்திற்கு மருந்து போடாமல் ஏற்பட்ட காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை பார்க்கவே வருகிறார்கள். நல்லவர்களாக வாழ்பவர்களை விட தன்னை நல்லவர்கள் போல உலகத்திற்கு காட்டிக்கொள்பவர்கள்தான் இங்கு அதிக பேர் உண்டு. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றம் என்பது நம்முள் வரும் வரை எதுவும் மாறாது. சில பேர் செய்யும் சில ஒவ்வாத செயல்கள் நம்முள் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அதை நிதானமாக மாற்றும் மாற்றம்தான் நமக்கு தேவை. உலகம் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்கான சில செயல்களை செய்யாமல் நாம் உலகத்தை நல்ல விதமாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யும் செயல்களால்தான் மாற்றத்தை உண்டாக்கும். மாற்றத்தை நம்முள் நிதானமாக்குவோம் என்ற சிந்திக்க வைக்கும் வரிகளோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில ஃபேஸ்புக் பஸ்டின் பிளஸ் சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் பாரதி தமிழ் எஃப்எம் வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

சிற்பியுடைய இசைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல் கொடுக்க. பூச்சூடுவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:07. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக இசை ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் இது.

பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் காலை 7:11. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பாகுபலி திரைப்படத்திற்காக மோகனா மற்றும் திப்பு பாடிய பாடல். மதன் கார்கே கற்பனை வரிகளுக்கு இசை மரகதமணி.

மாநாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப்பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாடு

0: அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: 102.3 FM. செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நேரம் காலை 7:25. விவித் பாரதி தமிழ் பண்பு

102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்? மூவேந்தர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல், சிற்பி இசைக்கு கற்பனை அறிவுமதி.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:31. அடுத்தது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில எல்லோரும் ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் க்வெஸ்டின்கான நேரம் இது. நாங்கள் வழக்கம் போல ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டின் கேட்போம், அதாவது கேள்வி ஒன்றை கேட்போம். நீங்கள் அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிந்தால் விவத் பாரதி தமிழ் பண்பலை அந்த பேஜுடைய முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் அந்த கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணுங்க. கேள்வி என்னன்றதை சொல்லலாம். கேள்வி என்னன்னா, சோலார் மின்சாரம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நான் நம்புகிறேன். அந்த சம்பந்தப்பட்ட கேள்வி, சோலார் மின்சாரம் பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்டினுடைய கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, சோலார் மின்சாரம் பயன்படுத்துவதால சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சா விவத் பாரதி தமிழ் எஃப்எம் அந்த பேஜுடைய ஃபேஸ்புக்கில் உங்களது பதிலை போஸ்ட் பண்ணுங்க. சரி, உங்களது கேள்விக்கான விடையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாமி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகத்தை பாடின பாடலை வந்து கேட்டலாம்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நேரம் காலை 7:37. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டின் ஒன்று கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம். கேள்வி என்னன்ற உண்மை மீண்டும் சொல்கிறோம். சோலார் மின்சாரம் பயன்படுத்துறதால சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை அப்படின்றது தான் கேள்வி. இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க. சரி, உங்களுடைய விடையை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டலாம். சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல், பாடலுக்கு இசை தேவா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் காலை 7:43 ஆயிடுச்சு. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. கேள்வியை ஒரு முறை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறோம். சோலார் மின்சாரம் பயன்படுத்துறதால சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிருந்தோம். கேள்விக்கான விடையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத பெயரை பதிக்கலாம். இந்த கேள்விக்கான விடை, காற்று மாசுபாடு குறைகிறது, புவி வெப்பமடைவதால் தடுக்கப்படுகிறது, நீர் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு நேயர்கள் வந்து நிறைய பேர் இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பன் உமிழ்வு குறைகிறது, பசுமை பாதுகாக்கிறது. சோலார் மின்சாரம் பயன்படுத்துறதால கார்பன் உமிழ்வு குறைந்து பசுமை பாதுகாக்கப்படுகிறது, இதனால் காற்று மாசுபாடு குறைகிறது. இந்த கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணவங்க யார் யாரு அப்படின்னா, மாலினி தேவி, அள்ளிநகரம் மகாதேவன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், சூளை ரீஜா மனோகரன், சிவன் அருண், ரோசையா, அப்புறம் பாபு முள்ளக்காட்டிலிருந்து, பூந்தண்டலம் சங்கரநாராயணன், ராஜமாணிக்கம், அப்புறம் ஜெயராம், மதுரை சோ சண்முக சுந்தரம், அன்புராணி, பிரகாஷ், பூந்தண்டலம் புண்ணியகோடி, மணலி பெரிய செக்காடு ஜெயக்குமார், பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், அப்புறம் புகழினி, வீரதுரை, ரோசையா, பிரபாகரன், சூளை ரீஜா மனோகரன், அன்வந்திகான்பேட்டை அருணகிரிநாதா, பாபு முள்ளக்காடு, பிரமிழா தமிழ்ச்செல்வன், ஞானாம்பிகா ரஞ்சன், சோமமங்கலம் சடகோபன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ஆரணி பாப்பம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, திருமலிசை அஸ்வினி நாகராஜ். இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நேரம் காலை 7:45.

0: ஒன்றில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலிலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலிலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் சித்ரா குழுவினர் பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்த பாடல், ராஜா திரைப்படத்திற்காக.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நேரம் காலை 7:51. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் பிரியமானவளை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி பாடிய பாடல். பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், கற்பனை செல்வபாரதி.

இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா்.

போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:03. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. கடிதங்கள் வாயிலாக நீங்கள் அனுப்பிய பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும் நேரம். மனம் நிறைந்த பாடல்களை கேட்பதற்காக காத்திருக்கும் நேர்களே, இதோ உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானிலை தாளாட்ட வலம் வர காத்திருக்கிறது உங்கள் விருப்ப பாடல்கள். செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக லசோடா என்கின்ற அறிஞரின் சிந்தனை இது. சாத்தியமற்றதற்கும் சாத்தியத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு ஒரு மனிதனின் மன உறுதியில்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் வந்து இது நமக்கு சாத்தியமில்லை, இது நடக்காது அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கும், இல்லை நிச்சயமாக இதை நடத்தி காட்டுவேன், இதை நான் சாத்தியப்படுத்தக்கூடியது, என்னால் முடியும் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு நூல் இளைய அளவுக்கான ஒரு வேறுபாடு தான் இருக்குதான். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனின் மன உறுதி தான். உறுதி ஒரு ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு நிலைப்பாட்டோட எந்த ஒரு செயலையும் நாம் தொடங்கினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த செயல் வெற்றியில் தான் போய் முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த மூன்று வரிகளில் கொடுத்துருக்கிறாரு. சாத்தியமற்றதற்கும் சாத்தியத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு ஒரு மனிதனின் மன உறுதியில் இருக்கிறது, இல்லையா? அப்போது எப்போவுமே நாம் உறுதித்தன்மையோடு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின்படி நாம் செயல்படும் போது வெற்றி என்பது எட்டி பிடிக்கும் தோரம்தான். நேர்களை, இந்த சிந்தனை வரிகளோட வாங்க நாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் என்ன? சத்யபிரகாஷ் குரலில் மோகன் ராஜா வரிகளில் ஷான் ரோல்டன் இசையமைத்த பாடல் தான் இன்றைக்கி நம்மளுடைய உங்கள் விருப்பத்தில் முதல் பாடலாக கேட்க போகிறோம். ஆகஸ்ட் 16, 1947 இந்த

திரைப்படத்தில் இருந்து. சரி, இந்த பாடல் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க? மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன். மாதவரம் வாவூசி திருவிலிருந்து ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன். மாதவரம் மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஏசபாதம். ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகரிலிருந்து ஷாஜஹான். இத்தனை இணையர்களின் விருப்ப பாடலாக இதோ உங்கள் விருப்பம் தரும் முதல் பாடல்.

0: நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே

0: பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்கள் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தாய்க்கிழவி திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல் சிவகார்த்திகேயன் குரலில் கேட்கலாம். கருமாத்தூர் மணிமாறன் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத் தெருவிலிருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், திருநின்றவூர், நியூ காந்தி நகரிலிருந்து கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்தி.

திகையின் குரலில் கேட்கலாம். கருமாத்தூர் மணிமாறன் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத் தெருவிலிருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், திருநின்றவூர் நியூ காந்தி நகரிலிருந்து கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர் சூசேராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகையிலிருந்து தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி.

நேரம் 8:16 15 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்து குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், ஆவடி ரவிச்சந்திரன், துறைப்பாக்கம் குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லக்ஷ்மி அம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன், லைட் ஸ்டோர் சரோஜம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வாவூசி தெருவிலிருந்து கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ், குமுதாம்பாள், ரவிதாஸ் இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து. சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சி குரல்களில் விக்னேஷ் சிவன் இயற்றிய பாடல் இது. இசையமைத்திருக்கிறார் லியோன் ஜேம்ஸ்.

0: மக்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சித்ராவின் குரலில். இது அங்கம்மாள் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். முத்தமிழ் வரிகளில் மஹமத் மன்சூர் இசையமைத்த பாடல் இது. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கழங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமணிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், இளையான்குடி இக்மால் சித்தி கதீஜா, அப்துல் மசீத் ரிஃபாயா, முகமது அசன் நூருல் ஃபாத்திமா, போரூர் மௌலிவாக்கத்திலிருந்து முருகவதி, திருச்சி கருமண்டபம் பகுதியைச் சேர்ந்த வேலாயுதம் திரவியமலர் சந்துரு துர்காதேவி தன்விக் விஸ்வா, இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஏஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், கபில் கபிலன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில், தாமரை வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்த பாடல் இது. மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகா ஸ்ரீ, சித்தார்த், முதிமாய், ஆவடி, திருவழிஞ்சியம்பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், காமராஜர் நகரை சேர்ந்த இசை இன்பன், இசையரசி லட்சுமி, சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன், கண்ணப்பாளையம், விஜிவி நகர், சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு இவர்கள் விருப்ப பாடல் இது.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0442952853 மற்றும் ஒரு எண் 2838987. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

வான்வெளியெங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பீர் கிழக்கு சுரேஷ், பிரியா, ரேவதி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெருவிலிருந்து சேகர், விஜயகுமார், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், கேஎம் கார்டன் செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன், பிரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஷான் ட்ரோல்டன் இசையமைத்து விஜயராணியோடு இணைந்து பாடியது, மோகன் ராஜன் வரிகளில் வித் லவ் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதில் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: குளிர்ச்சி
3: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் எல்லோ. இந்த திரைப்படத்திற்காக கபில் கபிலன் குரலில் இந்த பாடல் வருகிறது. பாடலுக்கு விருப்பம் மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரத்திலிருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவ மஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லித், பௌஷ்யா, உபேந்திரன், மணிகண்டன், சிவா, ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா ஃபகதூர் சகோதரர்கள், ஷேக் மாவு, ஃபர்வின் பானு, ஹசீனா, ஹயத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோடிலிருந்து பகதூர் பாய், ரஃபி பாய்.

0: நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பமாக

நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இது. லியோன் ஜேம்ஸ் இசையமைத்து சித் ஸ்ரீராம் பாடியது. பாடல் இடம்பெற்ற படம் ஓ மை கடவுளே. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய், தன்யா, அசனமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, விருகம்பாக்கம் பிரகாஷ், ராமேஸ்வரத்திலிருந்து மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியாத், ஹம்சா, ரணியா, மேஹ்னா, இத்தனை நேர்களின் விருப்ப பாடல் இதோ ஒலிக்க கேட்கலாம் நேர்களே. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்போம். கேட்பதற்கு முன்னால்

ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.

மணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், நிசப்பாக்கம், அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டையிலிருந்து சுரேந்தர், இந்திரா.

உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:02. நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஆம்னர்களே, இது கலக்கல் அரங்கம். தொலைபேசி வாயிலாக நீங்கள்லாம் பங்கெடுத்து ரொம்ப அழகாக கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கலக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் வந்து இன்றைக்கும் வழக்கம் போல் உங்களுக்காக திரைப்புதிர் பாட்டு புதிராக மலர காத்திருக்கு. சரி, என்ன மாதிரியான கேள்விகள்லாம் இதில் இருக்கும், ஆர்வமாக காத்திருக்கோம் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். இப்போவும் போல தாங்க, அதாவது திரைப்படமோ அல்லது அந்த ஒரு பாடலோ கொடுத்து அந்த பாடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றது தான் இன்றைக்கும் நம்ம வழக்கம் போல் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, சரித்திரம் என்பது சக்தி வாய்ந்தது, அதில் பதிவாகக்கூடிய ஒவ்வொரு மகத்தான மாற்றமும் அத்தனை எளிதானது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அற்புதமான வரிகள். இது ஒரு சரித்திரம் படைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி ஒரு மாற்றம் வந்து அவ்வளோ எளிதில் கிடைச்சிடாது அப்படின்றத தான் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்ற வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த சிந்தனை வரிகளோட வாங்க நிகழ்ச்சியில் நாம் கொடுக்கக்கூடிய முதல் பாடல் என்ன, அந்த பாடலை கேளுங்க. பாடலை தொடர்ந்து நாம் கேள்விக்கான பாடல், எந்த தொடர்பு எண்களில் நீங்கள் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா?

என்ன நேர்களே, அப்படியே நம்மளுடைய நினைவும் மெல்ல தாளாட்ட இந்த பாட்டை கேட்டு முடிச்சிட்டோமா? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக சுஜாதாவுடைய குரலில் தான் இந்த பாடல் கேட்டோம். கலைக்குமார் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் இது. சரி, இப்படி நமக்கு வந்து நிறைய ஞாபகங்கள் ஒரு பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இல்லையா? சரி, அப்படி வெறும் நினைவு மட்டும் வந்து போனால் போதுமா? அது தொடர்புடைய செய்திகளும் வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அப்படி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கலக்கல் அரங்கத்தில் நாம் அந்த திரைப்புதிர் பாட்டு புதிர் அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கும் அதே மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்காக வர காத்திருக்குது. பாடலை கவனமாக கேளுங்க, பாடலுக்குள்ளே இருந்து தான் கேள்வி வரும். பாடல், அந்த படம், அந்த படம் தொடர்புடைய செய்தி, இந்த மாதிரியானது தான் கேள்வியாக நம்ம கொடுத்துருப்போம். சரியா? சரி, அப்போ நாங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதிய நேர்களுக்காக தொலைபேசி எண்கள் 044-295-2-083 மற்றும் ஒரு எண் 2838-9871. ஒருவேளை உங்களுக்கு வந்து தொலைபேசியில் இணைப்பு கிடைக்கல, பதில் தெரியும், இல்லை ஒரு முறை பேசிட்டோம் அடுத்த கேள்விக்கும் பதில் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? முகநூலில் நீங்கள் பதிவிடலாம். முகநூலில் நீங்கள் எத்தனை முறை வேணுமாலும் உங்களுடைய பெயரோடு நீங்கள் பதிவிடலாம். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் முகநூல், அது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.1.

0: 2.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் தான் வந்து நீங்கள் உங்களோட பதிலை வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? சரி, அப்போ இன்றைக்கி கேள்விக்கான பாடல் என்ன கேட்போம். கேட்குறதுக்கு முன்னாடி
1: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: சரி, இப்போ நாம அந்த கேள்விக்கான பாடல் என்ன அப்படின்றதான் கேட்க போகிறோம். கவனமாக இந்த பாடலை முழுமையாக கேளுங்க. பாடல் முடிஞ்ச உடனே இணைப்பில் வரக்கூடிய நேருக்கு கேள்வி வரும், சரியா? ஏன்னா நான் வந்து பாடல் கேட்கல, திரும்ப கேள்வியை சொல்லுங்கள் அந்த மாதிரியான இது. பதில் தெரிஞ்ச நேயர்களுடைய நேரத்தை அவங்களுக்கான வாய்ப்பை நாம் எடுத்துக்கிற மாதிரி, சரியா?

0: என்ன கேட்டு மூடிட்டீங்க?
1: ஏய், கேட்டுத்தானே மூடின கேனப்பையில. கேட்காம மூடினதான்டா தப்பு. பேசாம வண்டிய ஓரமா நிறுத்திவிட்டு ரயில் வருது, வேடிக்கை பாத்துட்டு போ.
0: ஆமா ஆமா, அதுல ஏதாவது பொண்ணு வருதான்னு பாக்குறேன்.

0: வாங்க எங்க அடைகடே ஓடுங்கடா கவர்மெண்ட் சாலையில தரண தரண தன்ன தரண தரண தன்ன
1: அண்ணா அண்ணா
2: அண்ணா
3: ஓ
2: சந்தைக்கு போறேன்.
1: சந்தைக்கு போறே
2: எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்.
1: ஏண்டா கிறுக்கு போல சந்தையில மாடு கண்ணதான் வாங்குவாங்க, மதுரையுமா வாங்குவாங்க. உங்க அண்ணனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? அவன் வேலை வெட்டி இல்லாம கச்சி கச்சின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். டே ஆட்சியை பிடிக்கிறேன் ஆட்சியை பிடிக்கிறேன்னு காரக்குடி பக்கம் போய் சொல்லிட போறான்டா, போட்டு அடிச்சு போடுவாங்க.
2: ஆனா நீங்க ஒண்ணு, என் கண்ணனுக்கு என்ன குறைச்சல்?

0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க? சரி, இப்ப இந்த பாடல் கேட்டு முடிச்சாச்சு. இன்று நீ நாளை நான் படத்துல இருந்து நானே பேரை சொல்லிட்டேன். சரி, இது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன், கங்கையம்மரன் வந்து இந்த பாடல் இயற்றி அவரோட எஸ்பிபியோட இணைந்து பாடியிருந்தாரு. இளையராஜாவுடைய இசையில கேட்டோம். இந்த தகவல் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு நாவலுடைய ஒரு நாவல்ல இருந்து இது படமாக்கப்பட்டது. எந்த நாவல் யாருடையதுன்னு தெரியுமா?
1: தெரியல. அவங்க பேர் என்ன? மேஜர் சுந்தரராஜன்.
0: இல்ல, இதனுடைய இந்த படம் வந்து பழகருப்பையா அவங்களுடைய இயக்கத்துல அந்த ப்ரொடக்ஷன்ல வந்தது. இது உங்களுக்கு இன்னும் ஒரு 1983 வந்த படம். இது ஒரு நாவலை தழுவி அந்த நாவலுடைய கதை இந்த திரைப்படமா மாறுச்சு. நாவலுடைய பேர் வேற, பட சில நேரம் பாத்தீங்கன்னா அதே நாவல் பெயர் அந்த கதை தொகுப்பின் பெயர் வந்து திரைப்படத்துக்கும் வைப்பாங்க. இது படம் பேரு. ஆனா அந்த நாவலுடைய பெயர் வேற. இந்த கதைக்கும் அதற்கும் தொடர்போட வரும். இந்த கதை இந்த கதை ஓட்டத்துல அந்த தலைப்பு வந்து தொடர்பு படுத்தி இருக்கும். சரி, பரவாயில்ல, முயற்சிக்கலாம். அடுத்த நேர்த்தை கேட்போம். யாரு?
1: சிசுபாலன்.
0: இல்ல, கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க, கொஞ்சம் சரிதான். இன்னும் முயற்சிக்கலாம். ஆனா முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம் மேம். சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன். மகிழ்ச்சி மேம், எனக்கான கேள்வி சொல்லுங்க மேம்.
0: நீங்க நான் பாடல் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போதே நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா மட்டும்தான், இல்ல இல்ல, நீங்க நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். சரியா, இந்த பாடல் கேட்டோம், இந்த படம் எந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தேன்.
2: என்ன மேம், புரியல.
0: வணக்கம். ஹலோ,
3: பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜோசப்.
3: இது பாலகுமாரன் நாவல்ல?
0: பாலகுமாரன் இல்ல. ஆமா, பாலகுமாரன் கிடையாது. என்ன நாவல்னு தெரியுமா?
3: தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
0: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம்.
4: தியாகராய நகர்ல இருந்து ரமா ரவி.
0: வாங்கம்மா, சொல்லுங்க. வெரி குட், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சி ஏ பாலன் அவங்களுடைய தூக்கு மர நிழலில் அப்படின்ற ஒரு நாவல். ஏன்னா இதனுடைய அந்த கதை ஓட்டம்லாம் பாத்தீங்கன்னா, தலைப்பை இன்று நீ நாளைனான்னு வச்சிருப்பாங்க. அந்த கதை படம் முடிய போற இதுல இந்த நாவலுடைய தலைப்பு ரொம்ப அழகா அங்க வெளிப்படும். தூக்குமர நிழல் அப்படின்றதுதான் இந்த நாவல். அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இன்று நீ நாளை நான். சரி, இந்த பாடலுக்குள்ளேயும் சில கேள்விகள் இருக்கு. யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
5: மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கீங்க ஒத்தக்கடை புஷ்பலதா. சொல்லுங்க, பாடல் கேட்டீங்களா? என்ன கேள்வினா, இந்த பாட்டை முழுமையா கேட்டிருந்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் சில பேரோட வந்திருக்கும் அதுல.
5: உறுப்புகள் கண்ணு வந்து
0: கண்ணு. சரி, வேற இதுக்குதான் முழுமையா வந்து அந்த பாடல் அந்த 4 நிமிஷம்னா 4 நிமிஷம் ஃபுல்லா நீங்க பாடல் கேட்டீங்கன்னா டக்கு ஞாபகம் வந்துடும்.
5: பாடல் நீங்க முடியும் போது இணைப்பு கிடைக்காது மேடம்.
0: ஓ, அதனால
5: கண்ணு சொல்லுவாங்க, பேச்சு அல்வா துண்டாட்ட இருக்கும்.
0: ஓகே, கண் வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அவங்க வந்து கண்ணு அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இன்னும் சில உடல் உறுப்புகளோட பெயர்கள் எல்லாமே இந்த பாடல்ல வந்துச்சு. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
6: சூளைமேட்டிலிருந்து நூர் முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க நூர் முகமது.
6: காலு
0: காலு. சரி.
6: பல்லு பல்லு பல்லழகு
0: பல்லு. சூப்பர். வேற

பாடலை கேட்டு முடிச்சாச்சு. இனிப்புல ஒரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணாமல் வந்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே நீங்கள் பேசுகிறது கேட்காது, உங்களுக்கும் வந்து அந்த இனிப்பு வந்து கிளியராக இருக்காது.

0: வேற
1: இன்னும் ஒன்னே ஒண்ணு மூணு சொல்லியாச்சு, இன்னும் ஒன்னே ஒண்ணு அதுல இருக்கு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் தேவஜி ராமன், நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன ஒரு ஒரே ஒரு உடல் ஒரு பெண் பெயர்.
2: மூக்கு மொழி நல்லா இருக்கும்.
1: ஆடி சூப்பர்.
2: சீயபாதம் படம் மேடம், நல்ல நல்ல படம். தூக்குமுறை நேரில் நான் பெரிய நாவல் எனக்கு சொல்லின படம் தான்.
1: ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல, நல்ல வரிகளை கவனிச்சிருக்கீங்க. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
2: விதமே ரொம்ப அழகா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு.
1: நன்றி நன்றி. உங்க பேர் ஒரு முறை சொல்லுங்க.
2: டக்குன்னு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துடணும், அதுதான் முக்கியம்.
1: இல்ல உங்க பேர் ஐயா?
2: என் பேர் வந்து ரேவதி ஸ்ரீராமன், நம்ம ரெகுலரா பேசுறேன்.
1: ரேவதி ஸ்ரீராமன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
2: வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி. சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி,
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
4: समझ गया.
1: இந்த பாடல்ல காலு மூக்கு பல்லு கண்ணு இத்தனை உடல் உறுப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்? வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
1: வாங்க, யாரு?
5: ராம் பிரியன். ரொம்ப நன்றி. எனக்கு நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் வரேன். ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன். அருமையான பாட்டு. முக்கியமா இதுல எஸ்பிபி சார் பேசியிருப்பாரு. எஸ்பிபி சார் பேசுற பாட்டு எல்லாமே இட்டு வகையில இந்த பாட்டு சூப்பர்.
1: சரி, உங்க தகவலுக்கு நன்றி. உங்க கேள்விக்கு போவோம். இதுல வந்து நிறைய உறவு முறைகளோட பேர் வந்திருக்கும். உறவுகளுடைய பெயர் நிறைய அதுல இருந்தது. அண்ணன் சொல்லிருக்கீங்க.
5: மகிழ்ச்சி. அடுத்த நேரம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்.
1: வாங்க.
6: தூத்துக்குடி மாவட்டம், ஸ்பிக் நகர். ராஜேஷ்.
1: ராஜேஷ் சொல்லுங்க. அது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து என்னென்ன உறவுகளை சொன்னாங்க? அண்ணன் சொல்லிருக்கிறாரு, மாமன்
6: சொல்லிருக்க. மாமன் வந்துச்சு.
1: ஆமா, அது அண்ணனும் மாமனும் வேற.
6: அது சொல்லிட்டாங்களா?
1: ஆமா.
6: வேற சொல்லிட்டாங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம். எர்ணாவுல இருந்து மாலா பேசுறேன்.
1: வாங்க மாலாமா, சொல்லுங்க.
7: மதனி.
1: மதினி சூப்பர். வேற
7: வேற தெரியல மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. மதினி வணக்கம்.
8: ஹலோ.
1: வாங்க.
9: நீங்கள் அழைக்கும் நபர்
1: அண்ணன், மதினி, மாமன் அப்படின்னு மூன்று உறவு முறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட ஒரு ஒன்று ரெண்டு இருக்குது. அது அந்த பாடலில் இன்னும் ஃபுல்லாக கேட்கும்போது, அதாவது நடுவில் பேசுவாங்க இல்லையா, ரொம்ப அழகாக சொன்னாங்க, அவர் வந்து பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி எஸ்பி பாலசுப்ரமணியமும் கங்கையாமரன் சார் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைகள். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன என்ன ரிலேஷன்ஷிப்லாம் சொன்னாங்க? இல்ல இல்ல, மதினின்ற வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்க. அண்ணின்றது இந்த இடத்துல வரல. வேற
8: அண்ணன், அண்ணன், மாம், மதினி. இன்னொன்னு வந்து
1: சரி, அந்த பாடல்ல வந்து இப்பதான் அவங்க சொல்லி பாக்குறாங்க. வணக்கம். அந்த பாடல் உள்ள இருக்கக்கூடிய லிரிக்கை வந்து நல்லா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பெயர் ஞாபகம் வந்துடும். வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம். சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில.
1: வாங்கம்மா சொல்லுங்க.
10: மதனி சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்க.
10: ஆச்சி
1: ஆச்சி. அப்புறம்
10: அவ்வளவுதான்
1: ஞாபகம் வருது.
10: இல்லாம இன்னொன்னு
1: இருக்கு இருக்கு. ஆச்சி, அதே இது ஆச்சின்ற உறவை குறிக்கக்கூடிய பாட்டின்ற ஒரு சொல்லும் அதுல இருக்கும். அதனால அதை கூட விட்டுறலாம். இன்னொரு உறவு முறைக்கான சொல்லும் இருக்கு. ஒன்னே ஒன்று இருக்கு. யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பாட்டி, அண்ணன், மதினி, ஆச்சி இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு உறவுக்கான சொல்லும் இருக்கு. வணக்கம்.
11: வணக்கம்மா.
1: யாரு?
11: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
11: பாட்டின்னு வரும் எனக்கா? பாட்டி.
1: ஆமா ஆமா, கரெக்ட், அதுதான் நானும் சொன்னேன். ஆச்சி பாட்டி அந்த இது.

0: தாண்டி வேற
1: அதையும் தாண்டி சொல்லுவாங்களா அப்ப சொல்லுவாரு.
0: இல்ல இல்லங்கம்மா இல்லங்கம்மா, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரு நேரத்தை கேட்டுட்டு பதில் போயிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: யாரு?
2: திருநெல்வேலூர் கணபதி.
0: கணபதி சொல்லுங்க ஐயா, என்னப்பா இந்த ஒரு உறவு முறை மட்டும் மிச்சம் இருக்கு, நண்பர்கள்லாம் சொல்லல சொல்றீங்களா? அப்படி வருமா? இல்ல இல்ல இல்ல, அதை தாண்டி இது என்னன்னா, சம்சாரம் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த அந்த பொஞ்சாதி சம்சாரம் இந்த ரெண்டு சொல்லுமே அந்த பாடலில் நடுவில் வரும். அதாவது நம்ம பொழப்புக்கு தக்கன நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அவர் வரக்கூடிய இடத்துல இருக்கும். ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேரம் ஆயிட்டுருக்கு இல்லையா, இன்னும் நம்ம அடுத்தடுத்த பாடல்கள் கேட்கணும், கேள்வி கேட்கணும் அப்படின்றதுனால இந்த இதை நானே சொல்லிட்டேன். இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்புகளில் கால் மூக்கு பல் கண், உறவு முறையில் பாட்டி அண்ணன் மதினி ஆச்சி சம்சாரம் பொஞ்சாதி மாமன், இத்தனை சொற்கள் வந்து இந்த பாடலுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போது நம்மளுடைய முகநூலில் நடராஜன் சுப்பையா அவங்க அவங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. வீரராகவன், முழக்காடு பாபு, காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், அடுத்து சுகுணா, மாலினி தேவி அருணாச்சலம், வீரதுரை, ஹரிஹரன், கொருக்குப்பேட்டையிலிருந்து முத்துமாரி, ஞானாம்பிகா ரஞ்சன், இவங்க எல்லாரும் இந்த நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை முகநூலில் பதிவிட்டிருக்கிறாங்க. பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி என்ன, நம்ம கேள்விக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதில் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, கோபம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலையே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

பயத்துக்கு சோரோட்டம் என்னவாகும். ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, பயக

0: ஊரு பெருசா, இந்த ஊரு பெருசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா,

0: பாடலே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டு போயிருச்சு. அதுக்கான பதில் நிச்சயமாக நமக்கும் வந்து தெரியும் இல்லையா? சரி, இருந்தாலும் பாடலுக்குள்ளே என்ன கேள்வி? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: சென்னை கேகே நகர்லேருந்து அசோகன்.
0: அசோகன், வாங்க ஐயா. இப்போ இந்த பாடல் முழுமையாக கேட்டிங்களா?
1: கேட்டோமா.
0: என்ன படத்துல இருந்து கேட்டோம்?
1: படம் பேர்.
0: சரி, அதுவும் ஒரு கேள்வியா நம்ம வச்சுக்கிடுவோம். இந்த பாடல் முழுக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது 5:50, கிட்டத்தட்ட 6 நிமிஷம் பாடல் இது. இந்த பாடல் முழுக்க ஒரு முக்கியமான மைய கருத்தை வச்சே இருந்தது. அது என்னது?
1: நம்ம பயிர் வைக்கிற நெல்லு தான்.
0: விவசாயம் இல்லையா?
1: விவசாயம்.
0: ஓகே ஓகே, சரி. நம்ம அடுத்த நேரத்தை அடுத்த கேள்விக்கு போவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திருவான்மியூர் மீரா.
0: வாங்கம்மா, வாங்க வாங்க. பாடல் முழுமையா கேட்டீங்களா? என்ன படத்துல இருந்து கேட்டோம்மா?
2: இது வந்து விளையாட்டு பிள்ளை.
0: சூப்பர், விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன் பேசு.
2: வந்து ராவ் பகதூர் சிங்காரம் வீரடல்ல வந்தது.
0: அப்படியா?
2: மூலக்கதை.
0: மூலக்கதை வந்து ராவ் பகதூர் சிங்காரம்ன்ற தலைப்புலையா?
2: ஆமா.
0: யார் எழுதுனதுமா?
2: என்ன
0: பேர் என்னமா? கொத்தமங்கலம் சுப்பு. நல்ல நினைவாற்றல், உண்மையில வாழ்த்துக்கள். நீங்க படிச்சிருக்கீங்களா அந்த கதைய? சூப்பர்.
2: அந்த கதையில வந்து எங்க ஊர் தான் வருவோம், மேல்மங்கலம் ஜெயமங்கலம் அப்படின்னு.
0: ஓ, அந்த கதை கதையில வரும் இல்லையா? சூப்பர். சரிமா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேக்கலாம், தப்பு கிடையாது. இவ்வளவு ஞாபகமா சொல்றீங்க, என்ன வயசு இருக்குமா உங்களுக்கு?
2: இன்னைக்கு
0: வந்து நிறைய இருக்கக்கூடிய என்ன, எங்க திரும்பினாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நிறைய இவ்வளவு நினைவாற்றல் இல்ல. நீங்க படிச்சிருக்கீங்க, புத்தகத்துல பார்த்து அதை படிச்சிருக்கீங்க. இந்தந்த இடம் வரும், இவர் ஆசிரியர், அந்த ஆசிரியர் பேரை கொஞ்சம் யோசிச்சிங்க, ஆனா டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அதுக்காக தான் உங்களுடைய நான் வயதை வந்து நான் கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். இத்தனை வயசுல இவ்வளவு நினைவாற்றலோட இருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. ராவ் பகதூர் சிங்காரம் அந்த நாவலுடைய பெயரு. அதை எழுதினவர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு. அதுவும் அவங்க எப்படி கனெக்ட் பண்ணாங்க? தில்லானா மோகனாம்பாள் எழுதியிருப்பாரு அவர் அப்படின்னு சொன்னாங்க. அருமையான பதில். மீனாமாக்கான வாழ்த்துக்கள். அடுத்து இணைப்புல யார் இருக்காங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: வாங்க பாபு, சொல்லுங்க. இப்ப அவங்க வந்து நிறைய தகவல் இந்த பாடலை வச்சு சொல்லிட்டாங்க. அவங்க விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து வந்துச்சு. ஆமா, இந்த இதெல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க. இது ஒரு, இந்த பாடல் வந்து ஒரு திருக்குறளை மையப்படுத்தி வந்த ஒரு பாடல்.
3: திருக்குறளை மையப்படுத்தி வந்ததா? வேற எல்லாமே நோட் பண்ண மேடம் இருக்கிறாங்க.
0: அதுல வந்து ஒரு திருக்குறள், கிட்டத்தட்ட ஒரு அதிகாரம், அதுல ஒரு முக்கியமான ஒரு குறள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த குறளை மையப்படுத்தி வந்த ஒரு பாடல். யோசிக்கலாமா? ஓ சரி, இந்த கேள்வி அடுத்து வரக்கூடிய நேருக்கு வைப்போம். உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கறேன். இதுல ஒரு வட்டார வழக்கு இருந்தது. என்னது? கிராமப்புறங்கள்ல பேசக்கூடிய ஒரு வட்டார வழக்கு. வணக்கம். ஆமா, நீங்க?
4: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டைங்க. புதுசாங்க வந்துருக்கேன், 2 வருஷமா முயற்சி பண்ணி இன்னைக்கு தாங்க
0: கிடைச்சிருக்குது. வாழ்த்துக்கள். கந்தர்வகோட்டையில இருந்து நண்பரோட பேர் என்ன?
4: என்னோட பேர் வந்து பாண்டியங்க. நான் ஒரு வானொலி பிரியன் தாங்க. எனக்கு அடிய பட்ச பரிச்சயம் வந்து திருச்சி. இப்ப
0: என்ன மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப இந்த பாடல் கேட்டீங்களா? கேள்வி பதில் கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமா ஆமா.
0: சரி, இப்ப இதுல வந்து ஒரு திருக்குறளை மையப்படுத்தி

0: இருந்ததுன்னு கேட்டிருந்தேன். என்ன திருக்குறள்னு தெரியுமா நண்பா? எந்த அதிகாரம்?
1: வேளாண்மைங்கிற அதிகாரம், அது கரெக்டா சொல்ல தெரியல. வேளாண்மை
0: பரவாயில்ல பரவாயில்ல. உழவு உழவு உழவுங்கிற அதிகாரத்துல இருந்து. நன்றி நன்றி நன்றி. முதல் முறையா வந்து முயற்சி பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். உழவு அதிகாரத்துல இருந்து திருக்குறள். வணக்கம்.
2: சென்னை நோம்புல இருந்து ஹேமா.
0: வாங்க ஹேமா, சொல்லுங்க.
2: படத்துல இருந்தே நான் கண்டு விளையாட்டு பிள்ளை சொல்றதுல இருந்து ட்ரை பண்றேன்
0: சார். பரவாயில்ல, இப்ப சொல்லுங்க டைம்க்கு.
2: கொஸ்டின் மேடம், எனக்கு என்ன கேட்ட கொஸ்டின்?
0: அதுதான் நான் கேட்டிருந்தேன், எந்த அதிகாரம்னு. அவர் உழவு சொல்லிட்டாரு, எந்த திருக்குறள்
2: மேடம்? எனக்கு அது தெரியல, வேற சொல்லுங்க மேடம்.
0: ஆஹா, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ. சுழந்தும் ஏற்பினது உலகம். மேம்
0: யாருங்க நீங்க?
3: முருகன், முருகன் பேசுறேன்.
0: எந்த ஊர்ல இருந்து?
3: பெரம்பூர்.
0: பெரம்பூர்ல இருந்து முருகன். சூப்பர். சுழன்றும் அதை சொல்லுங்க, அந்த திருக்குறள் முழுமையா.
3: சுழன்றும் ஏற்பினது உலகம், உழன்றும் உழவே தலை.
0: அதனால் உழந்தும் உழவே தலை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அதுதான் அதை சொன்னாங்க தெரியுமா, ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா. எது தலை? ஏறுதான் இல்லையா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. உழவு அதிகாரத்தில் திருக்குறள் எண் வந்து 10:31. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் லைன்ல இருக்கீங்க? சண்முகதுரை ஐயா. இப்ப நம்ம கேட்டோம், இந்த இந்த பாடலுக்குள்ள வந்து இந்த கிராமப்புறங்கள்ல பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு சொல் இருந்தது, வட்டார வழக்கு சொல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா?
4: வட்டார வழக்குல சொல்லு, ஏறு பெருசா ஒரு பெருசான இந்த பாடல் வந்தது. அந்த பாடல்ல வந்து நம்ம விவசாயத்தை பத்தியே தான்
0: சொல்லி. அதெல்லாம் சரி, அது எல்லாமே நண்பர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப நான் கேட்டது ஒரு வட்டார வழக்கு சொல் ஒன்னு ரெண்டு இருந்தது, அது தெரியுமா அப்படின்னுதான். முயற்சி பண்ணலாம், அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க.
5: வணக்கம்.
0: வாங்க வணக்கம். சொல்லுங்க யாரு?
5: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன் சொல்லுங்க நண்பா. அந்த வட்டார வழக்கு சொல் என்னன்னு கேட்டேன். நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, பாட அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு சொல் அப்படின்னு கேட்டேன்.
5: வட்டார வழக்கு சொல்லுன்னா
0: பேச்சு தமிழ்ல பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சொல். அவங்களுக்கு வந்து அது அதை முழுமையா உள்வாங்கிக்கல, அது என்ன அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, தெரிந்த நேர் இணைப்புல வராங்க. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம். வாங்க.
6: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க.
6: இப்போதைக்கு
0: இல்ல, உங்க லைன் டிஸ்டர்ப்டா இருக்குது, கேளுங்க. ஹலோ. இல்ல, உங்க இணைப்பு சரியா இல்லன்னு நினைக்கிறேன்.
6: சரியா இல்லையா? வெளில எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேனே.
0: இப்ப சொல்லுங்க.
6: எனக்கு என்ன கேள்வி?
0: இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். வட்டார வழக்கு சொல்
6: என்னது?
0: வணக்கம். வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணிரலாமே. விஜயாமா, கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க பிளீஸ். இப்ப சொல்லுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னொரு சொல்லும் அதுல இருக்கும், பயக சொல்லு பெருசா. ஆமா, கரெக்ட். அந்த ஒரு சொல்லும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன, ஒரே ஒரு சொல் இருக்கு, ஊரு பார்க்க வாழணும்னு சொல்ற இடத்துல வந்து ஒரு சொல் சொல்லியிருப்பாரு. வணக்கம். 2952028535 மற்றும் ஒரு எண் 2838981. வணக்கம். வாங்க. முரளி, எங்க இருந்து, எந்த பகுதியில இருந்து?
7: சென்னை மேடம்.
0: இல்ல, சென்னையில எந்த பகுதி நண்பா? அயனாவரம் பகுதியில இருந்து முரளி வந்திருக்கீங்க. பாடல் கேட்டீங்களா? கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன வட்டார வழக்கு சொல்லுது?
7: கிராமம் மேடம்.
0: கிராமம்மா? ஆஹா, இல்லையே. வணக்கம்.
8: ஹலோ.
0: வாங்க.
8: வணக்கம். காலை வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
8: வீரராகவன் ஃப்ரம் மாதவரம்.
0: மாதவரத்துல இருந்து சொல்லுங்க ஐயா.
8: ஊருக்கு

0: சோறு பெருசா?
1: அது எல்லாம் பொதுவாக நம்ம பேசுறது. நான் கேட்டது ஒரு இடத்துல வரக்கூடிய, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா பயக சொல்லு, அந்த அந்த மாதிரி வட்டார வழக்கு சொல், நாம நம்ம பேச்சு வழக்கில் பேசக்கூடிய ஒரு சொல் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்.
0: அதுதான் நான் நினைவு.
1: பரவாயில்ல, ஒரே ஒரு நேயர். வணக்கம்.
2: வணக்கம். மஞ்சள் எம்பெருமான்.
1: எம்பெருமான் சொல்லுங்க. நான் கொஞ்சம் பயந்தேன், ஏன் தெரியுமா? பதில் சொல்லலைன்னா நம்ம சொல்ல வேண்டி வந்துருமோ.
2: போன பாட்டை சரியா கவனிக்கல.
1: சரி,
2: இந்த பாட்டை ரொம்ப உத்து கவனிச்சுக்கிட்டே
1: உயர்ந்து நிற்கணும்ன்றது வந்து நாம பொதுவா சொல்லுவோம். ஊரு பார்க்க உயர்ந்து நிற்கணும்னு. நன்றி நன்றி. கண்ணதாசனுடைய வரிகள் அந்த ஒசந்து நிற்கணும் அப்படின்றது வட்டார வழக்கு. வாழ்த்துக்கள் நண்பா. நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி. ஊரு பார்க்க ஒசந்து நிற்பேன், அந்த அதெல்லாம் வந்து நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய அந்த பேச்சு வழக்கில், வட்டார வழக்கில் வந்த ஒரு சொல். இந்த பயக ஒசந்து அந்த மாதிரியான சொற்கள் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார் கவிஞர். உண்மையிலேயே இப்போ இந்த நண்பர் சொன்ன மாதிரி பாடலை முழுமையாக அந்த 6 நிமிடங்கள் முழுமையாக கூர்ந்து கவனிச்சாங்கன்னா உள்ளே இருக்கிற கேள்விக்கு ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிடலாம். இதுவரைக்கும் பதில் சொன்ன அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதில் மீரா வெங்கட்ராமன் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க, பாபு முள்ளக்காடு அவங்களும் அந்த குரலோட அதிகாரத்தையும் சொல்லி, நடராஜன் சுப்பையா பயக சொல்லு பெருசா அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு, சுகுணா அப்படின்றவங்க உழவு அந்த அதிகாரம் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் திரைப்பாடல்கள் இருந்து அரிய தகவல்களை கேள்விகளாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி நெல்லை தூத்துக்குடி மாவட்ட வழக்கு, வட்டார வழக்கு அப்படின்றது அது சரி, நம்ம கேட்டது வந்து என்ன சொல் அப்படின்றது தான் சரி. கண்டுபிடித்த சொன்ன அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நாம் அடுத்த பாடலுக்கு போவோம், பாடலை கேட்போம். அதுக்கு முன்னாடி
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: இணையர்களே, நிச்சயமாக வந்து அந்த பாட்டு மனசில் நிற்கும் இல்லையா? நின்றால் கேள்வி வரும். வணக்கம்.
1: வணக்கம் பாலாஜி அம்பத்தூர்.
0: வாங்க பாலாஜியே, இப்போ உங்களுக்கு இந்த பாடல் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டீங்க மனசில் நிற்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து படம் மியூசிக் கேஜிஎஸ் தாஸ் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இல்ல, அது எல்லாமே சரிதான். கேள்வி நான் என்ன கேட்கலையே. கேள்வி வந்து, இந்த பாடல்ல ஒரு தாவரவியல் உண்மை இருக்கும், அது என்ன?
1: அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம் மேடம், யோசிக்க முடியல.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இந்த பாடல்ல ஒரு தாவரவியல், அதாவது அறிவியல் சார்ந்த தாவரவியல் உண்மை வந்து பாடல் வரியில வந்து ரொம்ப அழகா கொடுத்துருப்பாரு, அது என்ன அப்படின்றதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்க? வாங்க மனஜாமா, சொல்லுங்க. இந்த பாடல் இருக்கக்கூடிய தாவரவியல் உண்மை என்ன? ஒரு சயின்டிபிக் ஃபிக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
2: பல்லாரை வரையில் காப்போம் அப்படி வருமா?
0: ஆஹா, இல்லை இல்லை இல்லை, அதாவது இந்த அறிவியல் சார்ந்து. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா பாடல், ஒரு திரைப்பட பாடல் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இசை, அந்த வரிகள், அந்த கதை ஓட்டத்துக்காக மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய மற்ற செய்திகளும் இருக்கு இல்லையா? வணக்கம். வணக்கம்.
3: ஜீவராணி பேசுகிறேன் மேடம்.
0: எங்கே இருந்தம்மா?
3: திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேங்க.
0: ஆ, சொல்லுங்க.
3: அது அறிவியல் உண்மை வந்து, பூக்கிறதெல்லாம் காய்க்கிறது இல்லை, காய்க்கிறதெல்லாம் பழுக்கிறது இல்லை, அந்த மாதிரி.
0: அட அட அட, அருமை.

0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: ஜீவராணி.
0: ஜீவராணி, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் மாமா. பூக்குறது எல்லாம் காய்க்காதா? பூ பூத்ததெல்லாம் காயாகுமா, காயானதெல்லாம் கனியாகுமா, இதற்காக வாடலாமான்னு. அப்ப பூக்குறது எல்லாம் காய்க்காது இல்லையா? எப்படி சொல்றீங்க?
1: எல்லா பூவும் காய்க்காது, அதுல வந்து அந்த சூல் கொண்டு காய்க்கிறது தானே காய்க்கும்.
0: அருமை, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி, நன்றி நன்றி. எவ்வளவு அழகா அதை வந்து கவனிச்சிருக்காங்க பாருங்க. எல்லா பூவும் வந்து காய்க்காது, எது சூல் கொண்டு இருக்கோ அதுதான் வந்து காய் வரும் அப்படின்னு சொல்லி. அதோட இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அப்படி வரக்கூடிய பூவும் கூட காயாக மாறாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இருக்காது, காயாகாமல் அப்படியே மலராகவோ கனியாகவோ மாறும். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுகிறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க.
2: பூ பூத்ததெல்லாம் காயாகுமா, காய் காய்த்ததெல்லாம் கனியாகுமா,
0: ஆகாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த ஜீவராணி சொல்லிட்டாங்க. எதெல்லாம் அப்போ வந்து பூ, அதாவது பூத்து காய்க்காதது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
2: ஏன் காய்க்கலங்கா?
0: ஆ, பூத்து காய்க்காத மரம் இருக்கு, அது என்ன மரம்னு தெரியுமா?
2: சில பூ கொட்டிடும்.
0: ஆ பரவாயில்ல, வாழ்த்துக்கள்மா. அப்படி கிடையாது, பூ அதாவது பூவே பூக்காம காய்க்கக்கூடியது வந்து பாதிரி மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பாதிரி மரம் வந்து பூத்து காய்க்காத மரம், பூக்கும் ஆனால் வந்து அதில் வந்து காய் இருக்காது. அதே மாதிரி மனோரஞ்சிதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பூவிலிருந்து மலராக அப்படியே மலர்ந்து அந்த நிலையிலேயே உதிரக்கூடியது. இது மனோரஞ்சிதத்துக்கு உண்டான தன்மை. ரொம்ப அழகாக நம்ம நேர்கள் வந்து கண்டுபிடிச்சு இதில் இந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாவரவியல் செய்தி என்ன அப்படின்றத சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சரியான பதிலும் கொடுத்த அத்தனை நேர்கள், முகநூலையும் நிறைய நேர்கள் வந்து பதிவிட்டுருக்கிறாங்க. ராம்பிரியன் கூட ஒரு முக்கிய நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடலாசிரியர் வந்து வாசன், அவங்க இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நேரம் 9:59. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்து

விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். நேரம் காலை 10:03. கேள்வி கேட்டு பதில் சொல்றதுல சுவாரஸ்யம் இருக்கும். அந்த சுவாரஸ்யத்துல தெரிந்த பதிலா இருந்தா இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாகும். அந்த வகையில அமைய போகிறது இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னதான் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சரி, சொல்கிறேன். இன்னைக்கு மலை மற்றும் குன்றுகள் பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகள் தான் இடம்பெறப்போகுது. பதில் சொல்ல தயாராக வர்றவங்க கால் பண்ணலாம். 2952-20853. மற்றொரு இலக்கு எண் 2838-9871 என்ற எண்ணுக்கு மறக்காமல் சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணான 044 என்ற எண்ணை சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்றைய கேள்வி பதில்கள் மலை மற்றும் குன்றுகள் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள். நேயர்கள் வந்து இணைப்பில் இணைய காத்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு மலைனா எந்த மாதிரியான மலை அப்படின்னு, மழையா அல்லது மலையா அப்படின்னு மவுண்டைன் நீங்கள் நினைக்கிறது, மவுண்டைன் அது சரியான பதிலாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் பதில் சொல்ல ஓடோடி வந்துட்டாங்க ஒரு நேயர். யார் எங்கிருந்துன்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: அனைவருக்கும் நீ உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம் செல்வது யாரோ? வணக்கம் சார்,
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.

0: வணக்கம், யார் இருந்து? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: கலா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம்.
0: உலகின் மிக உயரமான மலை எது அப்படின்றது கேள்வி. முதல் நேயர் ஒரு பதில் சொன்னாங்க, நீங்க என்ன பதில் சொல்ல காத்திருக்கீங்க? இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. மீண்டும் ஒரு முறை, இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்றதுதான் கேள்விக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வில்லிவாக்கத்துல இருந்து. சொல்லுங்க சார், இந்தியாவின் மிக உயரமான சிகரம்?
2: இந்தியாவிலே உயரமான சிகரம் கே2 கஞ்சன்ஜங்கா.
0: உறுதியா? அது எங்க இருக்கு?
2: உறுதி உறுதி.
0: அது எங்க இருக்குன்றது தகவல் தெரியுமா?
2: இமயமலையில. அதான் நம்ம இந்தியாவில இமயமலை பகுதியில்.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார், அருமையா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர்கிட்டையும் கேட்போம், அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? விவித் பாரதி, தமிழ் பண்பலை
3: 102.3.
0: பதில் கேள்வி கேட்டீங்களா சார்? இல்ல இல்ல, அது போய் இப்ப அடுத்தது. இந்தியாவின் மிக உயரமான சிகரம் இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நேயர்கள்லாம் ரொம்பவே அழகா பதில் சொல்றாங்க. இந்தியாவின் மிக உயரமான சிகரம் காஞ்சன்ஜங்கா. உலகத்துல மூன்றாவது மிக உயரமான மலை சிகரம் இது. இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் மற்றும் நேபாள நாட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இமயமலையோட ஒரு பகுதி தான் இந்த காஞ்சன்ஜங்கான்ற சிகரம். சரி, இப்போ நிகழ்ச்சியில வந்து பாடலுக்கான நேரம். பாடல்ல என்ன பாடல் இடம்பெறப்போகுதுன்ற யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. முள்ளும் மலரும் அந்த திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடின பாடல், கண்ணதாசன் கற்பனை வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: இன்னைக்கு மலை மற்றும் குன்றுகள் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள் தான் விளையாடிட்டு இருக்கிறோம். நேர்கள்லாம் ரொம்பவே அழகாக பதில் சொல்கிறாங்க. சரி, பதில் சொல்கிற பட்சத்தில் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பதில்களும், அதுவும் சரியாக போட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து செல்வகுமார் போட்டிருக்காங்க, விக்னேஷ் ஒசூர்லேருந்து மேலப்பேடு தயாளன், இவர்கள்லாம் வந்து கேள்விக்கான விடையை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டுடலாம். மலை மற்றும் குன்றுகள் பற்றிய கேள்வியில் அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, தென்னிந்தியாவுடைய மிக முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாருங்கிறது?
1: மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: மகிழ்ச்சி மேம், எனக்கான கேள்வி சொல்றீங்களா?
0: தென்னிந்தியாவின் முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்றது தான் கேள்வி.
1: மேம், இது சதுப்பு நில மலைத்தொடர்கள் அது மேம்.
0: என்கிட்ட கேக்குறீங்களா? உங்களை பதில் சொல்ல
1: சொல்றேன். சதுப்பு நில மலைத்தொடர்கள்னு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அழக முயற்சி பண்ணீங்க. இன்னைக்குல வந்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்டலாம். கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, தென்னிந்தியாவுடைய முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்றதுதான் கேள்வி. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: மேற்கு தொடர்ச்சி மலை சத்யா.
0: முதல்ல உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க அத சொல்லுங்க.
2: குமார் நம்பர்ல பேசுறேன்
0: மேடம். ஓகே சார், இப்ப சொல்லுங்க.
2: மேற்கு தொடர்ச்சி மலை
0: அது மட்டும் தானா?
2: சாகாத்ரி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில்
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாருங்க?
3: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யாரோ, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: சொல்லுங்க சார். இந்தியாவுடைய
3: அதுல வந்து தென்னிந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம்.
0: அது உங்களது பதில்.
3: கல்வராயன் மலை.
0: நன்றிங்க சார், இனிப்புல வந்ததற்கு. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: ஹலோ,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், உங்களுக்கு பின்னாடி ஒரே சத்தமா இருக்கு, அதனால நான் பேசுறது உங்ககிட்ட கேட்க மாட்டேங்குதுன்னு
4: நினைக்கிறேன்.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குது சார். தென்னிந்தியாவுடைய முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்றதுதான் கேள்வி.
4: ஹலோ
0: சார், உங்களுக்கு பின்னாடி ஒரு இறைச்சல் கேக்குது, அதனால நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது தெளிவாவே எங்களுக்கு கேக்குது. நினைக்கிறேன் நேர்கள்லாம் பேசும்போது ஒரு இறைச்சல் இல்லாத இடத்துல நீங்க வந்துகிட்டீங்கன்னா, நாங்க பேசுறதும் உங்களுக்கு தெளிவா கேட்கும், நீங்க பேசுறதும் எங்களுக்கு தெளிவா கேட்கும். சரி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்க? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். உங்க பேரு பேர் சொல்லுங்கம்மா.
5: முத்துமாரி மேடம்.
0: சரிம்மா. தென்னிந்தியாவுடைய முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்றது தான் கேள்வி கேட்டோம்.
5: மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை மேடம், ஜவ்வாது மலை, நீலகிரி மலை, வேலத்தாகிரி மலை, மொத்தம் ஒரு 10 மலை வரும் மேடம்.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிம்மா, நன்றிம்மா. அதாவது தென்னிந்தியாவுடைய முக்கிய மலைத்தொடர்கள் எவை அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது தான் மிக சரியான விடை. இப்போது ஒரு அருமையான பாடல் கேட்டலாம். பாடல் லவ்வே திரைப்படத்திற்கான பாடலாக

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின்

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேரம் காலை 10:23. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னைக்கு சுவாரஸ்யமாக மலை மற்றும் குன்றுகள் பற்றிய கேள்வி பதிலோட தான் இணைந்திருக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டலாமா? மலைகள் இயற்கை சூழலுக்கு தரும் மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்றது தான் கேள்வி. எந்த மலையை சொல்கிறீங்க அப்படின்னா, மலைகள் குன்றுகள் அந்த மலையைத்தான் நாங்கள் சொல்கிறோம். கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. மலைகள் இயற்கை சூழலுக்கு தரும் மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: பதில் மேடம், மலையால் என்ன சொல்லி கேட்டீங்க
1: சார்? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: எங்க பேர் வந்து, என் பேர் ஹரிக்குமார் மேடம். ஹரிக்குமார், கோவூர், சென்னை கோவூர்.
1: சரி, இப்ப சொல்லுங்க.
2: இப்ப நீங்க கேட்ட கேள்வி கொண்டாட பதில், மலை இருப்பதனால்
1: மலைகள் இயற்கை சூழலுக்கு தருகிற மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்றது தான் சார் கேட்டோம்.
2: காடுகளும் பல்லுயிர் பெருக்கும் மிக சிறந்த மழை சூழல் பருவ காலங்களை ஏற்படுத்தி கொண்டது மலையில இருக்க மழை காடுகள்.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார், அழக முயற்சி பண்ணீங்க. இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க அது?
3: வணக்கங்க, குட் மார்னிங். நான் தாளம்பூர்ல இருந்து உமா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மலைகள் இயற்கைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை,
3: மருந்தெல்லாம் இருக்குல்ல மேம், அதை கேட்டேன் நானு. மருந்துகள்லாம் இருக்குல்ல, அதோட செடியோட இதெல்லாம் இருக்குல்ல, புல்லை சுற்றி அதை சுற்ற அளவுல எல்லாம் செடி மட டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட மருந்தெல்லாம் அது ஸ்மெல் பண்ணாலே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மலை கிட்ட போனா அந்த மருந்து செடி எல்லாம் எடுத்துட்டு வந்த உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க.
1: இயற்கை சூழலுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நன்மை.
3: ஓ, சரி சரி சரி சரி, அதெல்லாம்
1: நீங்க சொல்றது நமக்கு நன்மை. நான் கேட்டது இயற்கை சூழலுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நன்மை.
3: காற்று, அந்த மாதிரி காற்று, அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், அந்த அட்மாஸ்பியர், அது அது என்ன சொல்ல தெரியல மாட்டேங்குது.
1: ஓகே, அழகாக முயற்சி பண்ணீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல நீக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார், எங்களது கேள்விக்கு உங்களது பதில்.
4: காற்று வந்து அங்கிருந்து காற்று வந்து உருவாகுது, காற்று. ரெண்டாவது வந்து இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது.
1: இயற்கை சூழல், மலைகள் வந்து இயற்கை சூழலுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்றது கேள்வி. உங்களது பதில தெளிவா சொல்லுங்க. வணக்கம், யாருங்கிருந்து இணைப்புல இருக்கிறீங்க? சொல்லுங்க சார்.
5: குமார், நோலாம்பூர் மேடம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க சார், மலைகள் இயற்கை
5: சூழலுக்கு மழை கொட்டு கொட்டு கொட்டும், ரெண்டாவது குளிர்ச்சியான சூழ்நிலை, மூணாவது இயற்கை காற்று மூலிகை நிறைந்த இயற்கை காற்று உனக்கு நல்லது, நாலாவது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வெயிலின் தாக்கமோ சூடோ தெரியாது, நாலா பக்கமும் மழை இருந்தால். எனக்கு தெரிஞ்ச நாலு சொல்லிட்டேன் மேடம்.
1: ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். இணைப்புல வந்ததுக்கு நன்றி, நன்றி சார். அருமையான பதில்கள்லாம் நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மலைகள் இயற்கை சூழலுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நன்மை, முதலாவதாக மழையை பெற உதவுது, ஆறுகளுடைய பிறப்பிடமாகவும் பல உயிரினங்களுடைய வாழ்விடமாகவும் இந்த மலைகள் இருக்கு. சரி, நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி அப்படி என்ன அப்படின்னா, மலைப்பகுதிகளில் தேயிலை சாகுபடி அதிகமாக நடைபெறுவதற்கு காரணம் என்ன

0: அப்படின்றது தான் கேள்வி. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை சாகுபடி வந்து இங்கே வெப்பமண்டலம் இருக்கிற இடத்துல வளராது, குளிர்ச்சியான இடத்துல தான் வளரும். அது ஏன் அப்படின்றது தான் இன்றைக்கு கேள்வி. மலைப்பகுதிகளில் தேயிலை சாகுபடி அதிகமாக நடைபெற காரணம் என்ன? இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நீயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்கிறது?
1: வணக்கம், எம்டி ராஜதேவ், நகர் அம்பத்தூர் மேடம்.
0: நலமா இருக்கும் சார், எல்லாரும் நலமா இருக்கும்.
1: உன்னதமா இருக்கு மேடம், உலகம் உள்ள வரையில் இருக்கும் மேடம். ஹைகிளாஸ் கேள்விகள் மேடம். இது எவரெஸ்ட் கிட்ட 5 மைல் உயரம் மேடம். அது அப்படியே போயிட்டு பசிபிக் கடல்ல இறக்குனீங்கன்னா, பசிபிக் கடல்ல
0: நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: இது மலைகள் வந்து மழை வர காரணம் மேடம்.
0: அந்த கேள்வி முடிஞ்சிருச்சு, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்விக்கு போயாச்சு சார்.
1: எடுத்து மழை பெய்கிறது மலைகள் மேடம்.
0: ஓகே,
1: வந்து கனிகள் நிறைய விளையும், அபாரமான இது. ரெண்டாவது குகையில் இருக்கும் மனிதர்கள் வாழ்வதற்கு வசதியா, ரெண்டாவது அதுல இருக்க மூலிகைகள்.
0: சரி, இப்போ நீங்க வந்து சொன்னது சரி முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்த கேள்விக்கு போயாச்சு. மலைப்பகுதிகளில் தேயிலை சாகுபடி அதிகமாக நடைபெறுவதற்கு காரணம் என்னன்றத க்வெஸ்சன் கேட்டோம். மலைப்பகுதிகள் தேயிலை சாகுபடி பண்றாங்கல்ல,
1: தேயிலை சாகுபடி வந்து மலை பிரதேசங்கள் மட்டும் வளரும் செடி,
0: அதுக்கு ரீசன் என்ன
1: தெரியல மேடம். அது
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார், அழகா முயற்சி பண்ணீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல நீ கூடிய அடுத்த நீர், வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், சொல்லுங்க
0: சார்.
2: தேயிலை சாகுபடி என்ன உங்களுக்கு தெரியும்? தண்ணி தேவைப்படுமா? சோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மலை பிரதேசம் பேர்ல எல்லாம் தண்ணி வந்து நிஷ்டாம போய் வடிஞ்சு வந்துடணும், அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா செழிப்பா வளரும். மற்ற கடை வேர் அழுகிட்டுன்னா வளராது, அதனால மலை பிரதேசத்துல அது வளராங்க, நிறைய வளர்றது.
0: அழக முயற்சி பண்ணீங்க சார். இனிப்புல வந்து இருக்கிறேன், இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நீர், வணக்கம். யாருங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
3: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: சொல்லுங்க சார் உங்களது பதில்.
3: குளிர் பிரதேசத்துல விளையும், அதுக்கு தேவையான மழை, அதாவது தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நல்ல மண் வள வேணும் அதுக்கு. தேயிலை விளையுது இருக்கு, அவ்வளவுதான் தெரியுது மேடம்.
0: ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி, அழக முயற்சி பண்ணீங்க. ஆக்சுவலி நீங்க பதில் சொல்றது சரிதான். மலைப்பகுதிகளில் தேயிலை சாகுபடி அதிகமாக நடைபெற காரணம் என்னென்னா, குளிர்ச்சியான காலநிலை, அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறதுனால தான் அந்த மலைப்பகுதிகளில் தேயிலை சாகுபடி அதிகமாக நடக்குது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மனோ பாடிய பாடல். பாடலுக்கு இளையராஜா இசையமைத்து வாலியுடைய கற்பனை வரிகளில் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும்.
4: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
5: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
4: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता, धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
5: सच?
4: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
5: समझ गया।
6: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: நேரம் காலை 10:36. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து மலை மற்றும் குன்றுகள் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்களுக்கு தான் நேர்கள்லாம் ரொம்பவே அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நிறைய பேர் இணைப்பில் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்ததா என்ன கேள்வி அப்படின்போது, மலைகளின் அரசி எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல ரெண்டு பேர் காத்துட்டு இருக்காங்க, யாருன்றதையும் கேட்டுலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ, மாதவத்திலிருந்து நித்யா பேசுறேன். சொல்லுங்க.
0: மலைகளின் அரசி அப்படின்றது தான் எதை சொல்லுவோமா?
1: மலைகளின் அரசி கொடைக்கானல், ஊட்டி, கொடைக்கானல் சொல்லுவோம்.
0: ஓகேம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல நீ கூட அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம், மலைகளின் கொடைக்கானல் மலை சொல்றதா மேடம்?
0: கொடைக்கானல் மலை. வேற மலைகளின் அரசி கொடைக்கானல் சொல்றீங்க?
2: ஆமா, ஊட்டியில இருக்க அந்த இது மலைகளின் அரசி சொல்றாங்க. ஊட்டியில இருக்க மலை நீலகிரியா? நீலகிரி மலை சொல்றோம், மலைகளின் அரசி தான்.

0: ஓகே சார், ஓகே. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறதுன்றதும் கேட்டுடா. வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம். மலைகளின் அரிசி கொடைக்கானல் சொல்லிட்டாங்களா
0: மேடம்? ம், நீங்க உங்களது பதில்?
1: அட, கொடைக்கானல் தான் மேடம்.
0: கொடைக்கானல் தானா?
1: ஆமாம்.
0: சரி, இனிப்பில் அது மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா?
1: நீலகிரிக்கு, அதாவது உதகமண்டலம்.
0: ம்,
1: அதான் ஊட்டி, ஊட்டி சாரி.
0: ம்,
1: அது அது சொல்லலாம்.
0: அது சொல்லலாமா? அவ்வளோதானா?
1: அதுதான் மேடம் எனக்கு தெரிஞ்சது.
0: இனிப்பில் வந்ததுக்கு நன்றி சார், நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? உங்க பேர் சொல்லலாம்.
2: கீழ்குட்டி விஜயசாமி, காயபுரத்துல இருந்து.
0: ம், சொல்லுங்க சார். மலைகளின் அரசின்னு எதை சொல்லுவோம்?
2: மலைகளின் அரசி ஊட்டி இளவரசி தான் கொடைக்கானல்.
0: ஓகே ஓகே, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது?
3: போரூர் ஜோசப் பேசுறேன் மேடம்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
3: ஏற்காடு மேடம்.
0: ஏற்காடு, அப்புறம்?
3: அது மட்டும் தான் எனக்கு தெரியும் மேடம்.
0: அது மட்டும் தான் தெரியுமா? சரி, இனிப்பில் அழக முயற்சி பண்ணீங்க, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது?
4: வணக்கம், திருத்தணி தமிழந்தி பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க சார். மலைகளுடைய அரசி
4: டார்ஜிலிங்.
0: ம்,
4: அது மட்டும் தான் தெரியும்.
0: ஓகே, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி சார். நேயர்கள்லாம் ரொம்பவே அழகாக சுவாரஸ்யமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் 10:39 ஆயிடுச்சு. வணக்கம், யாருங்க?
5: வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார் உங்களது பதில்.
5: அடையாள மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார. வணக்கம்
5: இருக்குது மேடம். கொடைக்கானல் மேடம், ஏற்காடு மேடம்.
0: ம், இப்ப இருக்கிற வெயிலுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எதமா இருக்கு. எங்களுக்கு மலை தொடர் எல்லாம் ஞாபகம் வருதுன்னு.
5: மூலிகை செடியெல்லாம் நிறைய இருக்கு அந்த சைடுல. அப்புறம் குற்றாலம், குற்றாலம், குற்றாலத்துல ஏன் குளிக்கிறாங்க?
0: அதான் நான் சொன்னேன்ல, இப்ப நாங்க நமக்கு வெயில் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற மலை எல்லாம் ஞாபகம் வருது.
5: ஆமா ஆமா மேடம்.
0: ஓகே சார்,
5: நன்றி மேடம்.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நேயர்கள் ரொம்பவே அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மலைகளுடைய அரசி அப்படின்னு சொல்கிறது வந்து முச்சூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மலைகளுடைய ராணியை வந்து டார்ஜிலிங்னு சொல்லுவாங்க. நீலகிரிகளுடைய ராணி தான் வந்து குவின் ஆஃப் நீலகிரி, ஊட்டி, அதை சொல்லுவாங்க. மலைகளுடைய அரசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய மலைவாசஸ்தலம் தான் முச்சூரி. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சுள்ள அழகிய மலைவாசஸ்தலம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும் வீரா திரைப்படத்திற்காக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் காலை 10:47 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னைக்கு கேள்வி பதில்கள் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. காரணம், மலை மற்றும் குன்றுகள் பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகள் இடம்பெற்றதால நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நேயர்கள் தொலைபேசி வழி இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் பக்கத்துல அவங்களுடைய பதில்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விக்னேஷ் உசூர்ல

0: இருந்து மதுரை சோ சண்முக சுந்தரம், மேலப்பேடு தயாளன், பட்டாளம் அப்துல் ஜலீல், அப்புறம் விக்னேஷ் புதுலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சத்யநாராயணன், வீரராகவன், கண்ணன், மீரா வெங்கட்ராமன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பட்டாளம் அப்துல் ஜலீல், வீரராகவன், காந்திமதி, மேலப்பேடு தயாளன், இவங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. இப்போது அடுத்தபடியாக அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, உலகத்துடைய இளமையான மலைத்தொடர் எது அப்படின்றது தான் கேள்வி. என்ன மேடம் அப்படிலாம் இருக்கா, நமக்கு தான் இளமை இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இதுவும் இருக்குது, உலகின் இளமையான மலைத்தொடர் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடையை சொல்ல காத்துட்ருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம், யாருங்க இருந்து? உங்கள் பேர் சொல்லலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. வணக்கம், யார் அங்க இருந்து?
1: வணக்கம், கோபுரத்தன் மேடம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபுரம், தஞ்சை.
0: சரிங்க சார், கேள்வி, உலகின் இளமையான மலைத்தொடர் எது அப்படின்றது தான் கேள்வி.
1: சரி, கேட்க மாட்டேன், தவிர கிடைக்க மாட்டேங்கிறீங்களா?
0: நான் பேசுறது கேக்குதா சார்?
1: என்ன மேடம்?
0: நான் பேசுறது கேக்குதா?
1: நீங்க சொல்றது கேக்குது.
0: உலகின் இளமையான மலைத்தொடர் எது அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார், முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வரக்கூடிய நேரம் அடுத்து என்ன பதில் சொல்றாங்கன்றதும் கேட்கலாம். இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. வணக்கம், யாருங்க இருந்து?
2: ஹலோ, நான் அன்புக்கரசி தயாளன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: இமயமலைங்க.
0: இமயமலையா? ஷுவரா?
2: சொல்லுங்க
0: சார் உங்களது பதில். உலகத்துல இளமையான மலை தொடர் இது அப்படின்றது தான் கேள்வி. ஊட்டிமலையா? அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால ஊட்டி மலைன்னு சொல்லிட்டீங்களா?
2: இளமையான மலைனா ஊட்டி, ஏற்காடு. ஏற்காடு மலை கூட.
0: ஓகே ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். இனிப்புல நீ கூட அடுத்த நீ. வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம், யாருங்க இருந்து? சொல்லுங்க சார் உங்களது பதில். ஓ, ராஸ்மலைன்றது. உங்களது பேரு? ஓகே சார், ஓகே, இனிப்புல வந்ததற்கு நன்றி. உலகத்தில் இளமையான மலை தொடர் எதுனா அது இமயமலை தான். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. மலைகளை நம்ம வந்து மலைகளில் மரங்களை வெட்டுறதால ஏற்படக்கூடிய முக்கிய பாதிப்பு என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக. மலைப்பகுதிகளில் மரங்களை வெட்டுறதால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னலாம் பாதிப்பு நடக்குது அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், பார்க்கும் அயன் முரளி மேடம்.
0: உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
3: மாடம்பாக்கம் அயன் முரளி.
0: சொல்லுங்க சார், மலைகள் மலைப்பகுதிகளில் மரங்களை வெட்டுறதால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றது தான் சார் கேட்டோம்.
3: இதுக்கு முன்னாடி கேள்வி மேடம், மலை தொடர் கேட்டீங்க, அது நினைக்கிறது மேடம்.
0: சரி பரவாயில்ல, இது சொல்லலாம்ல, ட்ரை பண்ணலாம்ல. ஓகே, இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இனிப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து? இனிப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆக்சுவலி மலைகள் மலைப்பகுதிகளில் நிறைய மரங்கள் இருக்கும். மரங்கள் எதுக்குப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வெட்டுறாங்க. அந்த அப்படி வெட்டக்கூடிய மரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: நான் குடுங்கலேருந்து தனியாசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்,
4: இப்போ என்ன கேட்டீங்க
0: கேள்வி? மரங்களை வெட்டுறதால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, குறிப்பாக மலைப்பகுதிகளில்?
4: மழை வராது. மழை வராது, சுத்தமான காற்று கிடைக்காது. ஆமா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கிட்டே
0: இருக்கேன் காலையில இருந்து கடம்பூர் வரைக்கும். ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம்
5: மேடம், நான் கோவூர் லவ்லி மேடம்.
0: சொல்லுங்க சார்.
5: மேடம், கோவூர் லவ்லி, மரங்கள் வெட்டுறதால என்ன ஆகும்னா இயற்கை வளர்ந்து செத்து போகும், அழிஞ்சு போகும். அடுத்து வந்து காற்று, நல்ல காற்று, மழை, ஆறுகளுக்கு தண்ணி வராது, விலங்குகள் அழிஞ்சு போகும். வேற என்ன மேடம்?
0: அவ்வளவுதானா? மலைப்பகுதிகளில் மரங்களை வெட்டுறதால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா,

மண்ணரிப்பு, நிலசரிவு, நீர்வளக்குறைவு, உயிரின பன்மை பாதிப்பு, இதெல்லாம் நம்ம மரங்களை வெட்டுறதால ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வனமகன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

மலைகள் உயரத்தில் மட்டுமல்ல, இயற்கையை காக்கும் பொறுப்பிலையும் உயர்ந்திருக்கு. அவற்றின பற்றின இந்த சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இயற்கையை நேசியுங்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடி இயற்கையை பாதுகாப்போம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் கேட்கலாம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நாளை காலை 10:02. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை வென்று நம் மனங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பொற்கால தமிழிசை பாடல்களை உங்களுக்காக வழங்கக்கூடிய நிகழ்ச்சிதான் இது.
2: என்றும் இனியவை

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 11:03. தமிழ் திரையுலகில் நடிகராக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் எம்ஜிஆர். அவரின் திரைப்பட பாடல்கள் இன்று வரை காலத்தை வென்று நிற்கின்றன. அதில் நம்பிக்கை, காதல், மனிதநேயம், உழைப்பு, தாய்ப்பாசம் என வாழ்க்கையில் பல உணர்வுகளை இனிமையாக பாடுது. அந்த பாடல்களின் அணிவரிசையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடிகர் எம்ஜிஆர் நடித்த திரைப்பட பாடல்கள்லேருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல கேட்கக்கூடிய பாடல், சுதந்திரத்தின் மகத்துவத்தை உற்சாகமாக எடுத்துரைக்கும் இந்த பாடல் எம்ஜிஆருடைய தன்னம்பிக்கை நிறைந்த திரைமுகத்துக்கு அழகிய அடையாளமாக அமைஞ்சிருக்கு. இன்றும் பலருக்கு ஊக்கமளிக்கும் பாடல் இது. 1001 திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாடல் இது. கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: காலத்தை வென்ற காவிய கானங்கள் இது என்றும் இனியவை. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:11. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், உழைத்தால் உயரலாம் என்ற நம்பிக்கையை விதைக்கும் வரிகள், உற்சாகம் தரும் இசை, எம்ஜிஆருடைய கம்பீரமான நடிப்பு, இந்த மூன்றின் அழகிய சங்கமம் தான் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடின பாடலை கேட்டலாம். வாணியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக.

பழைய பாடல்களின் அணிவரிசையாக என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரம் பிற்பகல் 11:17 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க அழைக்கும் இனிய மெலடி பாடல். காதலும் நம்பிக்கையும் ஒன்றாக கலந்த காலத்தால் அழியாத பாடல் இது. அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். வாலியின் கற்பனை வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பழமைசுவை மாறாத தவிட்டாத பாடல்களாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. என்றும் இணைவே நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:22. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுசிலா பாடின பாடல். புலமை பித்தன் கற்பனை வரிகளுக்கு இசை கேவி மகாதேவன். நிலவின் அழகை காதலுடன் இணைத்து பாடும் இனிமையான மெலடி பாடல் இது. இசையும் கவிதையும் ஒன்றாக பயணிக்கும் பாடல் இது.

0: பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்க கூடாதோ அதில் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம். இசையும் நானும் நிகழ்ச்சிகள்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:31. என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். எம்ஜிஆர் நடித்த திரைப்பட பாடல்களிலிருந்து இன்னைக்கு என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்த பாடல் வந்து வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டிஎம் சௌந்தரராஜன், ஏஎல் ராகவன் பாடிய பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை கேவி மகாதேவன். மனித உறவுகளின் அருமையை எடுத்துரைக்கும் இந்த பாடல் எளிமையான சொற்களில் பெரிய வாழ்க்கை பாடத்தையே சொல்கிறது.

நேரம் பிற்பகல் 11:35. என்றும் இணையவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், பி சுசிலா பாடின பாடல். வாளியின் கற்பனை வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை விட நம்முடன் நடந்து வரும் அன்பான உறவுகளே மிகப்பெரிய செல்வம். ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையுடன் சாய்ந்து நிற்கும் பாசத்தின் அர்த்தத்தை மிக மென்மையாக சொல்லும் பாடல் இது. காதலின் இனிமையையும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதன் அழகையும் மனதை வருடும் இசையில் பதிவு செய்திருக்கும் இந்த பாடல் கேட்கும் ஒவ்வொரு முறையும் இதயத்தில் ஒரு மென்மையான நினைவையே மலரச் செய்கிறது.

மறுபடியும் வராத காலத்தின் மறக்க முடியாத இசைகளோடு இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவே நிகழ்ச்சிக்காக. நேரம் முற்பகல் 11:41. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக. தியாகம், அன்பு, மனிதநேயம் ஆகியவற்றின் மகத்துவத்தை உணர்த்தும் உணர்வு பூர்வமான பாடல் இது. டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல். வாலியின் கற்பனை வரிகளுக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

காதுகளில் ஒலிப்பது பாடல்கள் அல்ல, காலத்தின் நினைவுகள், மறக்க முடியாத மெட்டுகள், மறையாத உணர்வுகள். இந்த மெட்டுகள் பழையவை அல்ல, மனதுக்கு நெருக்கமானவை. இது என்றும் இனியவை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:46. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா பாடின பாடல். வாலியின் கற்பனை வரிகளுக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன். வாழ்க்கை எவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் ஒரு நல்ல இசை மனதை இலகுவாக்கும். அந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அழகாக கொண்டாடும் பாடல் இது. எம்.ஜி.ஆரின் துடிப்பான நடனமும் துள்ளலான புன்னகையும் மனதில் மகிழ்ச்சியை விதைக்கும் இசையும் ஒன்றாக இணையும் இந்த பாடல் காலம் கடந்தும் கொண்டாட்டங்களில் பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கு. மகிழ்ச்சியை இசையாக மாற்றிய அந்த இனிய தருணத்தை மீண்டும் ஒருமுறை ரசிப்போம்.

நேரம் பிற்பகல் 11:53. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல், வாழ்க்கையில் பணமும் பதவியும் இல்லாவிட்டால் நேர்மையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்த பாடல் இது. என்னன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வாழ்க்கையை நேர்மறையாக அணுக வேண்டும் என்ற எண்ணத்தை அழகாக வெளிப்படுத்தும் உற்சாகமான பாடல். பாசம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது.

இதுவரை எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இது என்றும் இனியவை மட்டுமல்ல, இதயத்தில் நிலைத்து நின்றவையும் கூட. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12:50. நேர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.

இசையால் நிரம்பியிருக்கும் போது வாழ்க்கை சிரமமின்றி நகர்வது போல தோன்றுமாம். இது ஜார்ஜ் எலியட் அவங்களுடைய சிந்தனை. உண்மைதான் இல்லையா? அது யாரோ ஒருவரின் சிந்தனையாக இருந்தால் கூட அதை ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. நம்மளுடைய மனம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் எல்லாமே இசையால் நிரம்பி இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சுமையும் நமக்கு சுகமாக தோன்றும். அப்படி சுகமான பாடல்கள் உங்கள் செவிதீண்ட காத்திருக்கிறது நேர்களே இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். உருவமற்று உயிர் தீண்டக்கூடிய கலை இசைக்கு உண்டு. அப்படி அந்த இசை ஒலியாய் ஓசையாய் சப்தமாய் நமக்குள் எத்தனை எத்தனை உருவங்கள் கொண்டு நம்மை தீண்டுகிறது. இதோ இன்றைய நமது பாடல் தொகுப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த இசை தோரணத்தை.

ஒவ்வொரு ஓசைக்குள்ளும் ஓராயிரம் ஆசைகள். ஒளித்து வைத்த அத்தனையும் ஒலியாய் கோர்த்து வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் காற்றலை நமக்கு சேர்த்து கொடுத்தது. நேர்கள் கேட்ட அந்த பாடல் உரிமை குரல் திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருந்தது. அது வாலியின் கற்பனை, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசித்தோம்.

0: கொட்டி கிடக்கும் நெஞ்சத்து நினைவையெல்லாம் மெட்டி ஒலியின் மெல்லிசை சுமந்து கொடுத்ததானீர்களே. நாம் கேட்ட அந்த பாடல் இளையராஜா இசை அமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருந்தது. கங்கைமரன் வரிகளில் மெட்டி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணம்.

ஓசை, ஒலி, சப்தம், இப்படி பெயர் எதுவாக இருந்த போதும் நம் இதயம் தீண்டும் அந்த இசை பிரவாகம் இதோ அடுத்து காற்றலையில்.

நீரிழையின் நாட்டியம் ஓசையாய் தாலாட்டுதாம். அதுவும் தமிழோசையாய் தாலாட்டினால் எப்படி இருக்கும்? அந்த தாலாட்டு வானலைகளில் கலந்து ஒலித்தது நேர்களே வாணிஜெயராம் குரலில். அது வாலியின் கற்பனையில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், மீனவ நண்பன் இந்த திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

ஓசை ஒழுங்குபடும் போது அது இசையாகிறது என்று சொல்லுவார்கள். அப்படியென்றால் சப்தம் அது என்ன? இதோ அதுவும் பாடலில் வருகிறது.

0: கைவளை ஒன்றுதான். அதற்குள் ஒலியும் ஓசையும் சப்தமும் சங்கமிக்கும் போது மொழிகள் மௌனமாகி ஒலிகள் தான் பேசும் இல்லையா? கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்தது. கற்பனை வாலி, இசை சங்கீதராஜன். பாடல் இடம்பெற்ற படம் சேலம் விஷ்ணு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாள

சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

ஓசை, ஒலி, சப்தம், இவை அனைத்தும் இசை மகள் பெற்ற குழந்தை இல்லையா? அப்படி இசையோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அடுத்து நம் செவி தீண்டும் பாடல் என்ன?

கடல் அலையின் ஓசை ஒரு சுகம் என்றால் மண் தொடும் அருவியின் ஓசை அது ஒரு இதம். சொல்லாமல் சொல்லும் செல்ல பெண்ணின் மனது ஓசையோ அது. நாம் கேட்ட அந்த பாடல் கேஜே யேசுதாஸ் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருந்தது. அது வாலியின் கற்பனை. வி தட்சிணாமூர்த்தி இசையில் அந்த பாடலை கேட்டோம். ஜீவநாடி திரைப்படத்திலிருந்து.

0: மணியோசை சொன்ன செய்தி என்ன நேர்களே, புரிந்ததா உங்களுக்கு? மனதின் ஆசைகளெல்லாம் ஒன்றிணைந்து கிடக்க அதை மொழிபெயர்த்த அந்த மணியோசை நம் செவியோசையாய் வந்தது. நாளும் தெரிந்தவன் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். அது மு மேத்தாவின் கற்பனை. இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, கோபம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலிலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலிலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள் இன்பம் நிறைந்த

இயற்கையின் சப்தம் கூட சில நேரம் இதயத்தின் சப்தமாக தொடரும் இல்லையா? நேர்களை நம் சித்தம் நிறைத்து சென்ற அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில், புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வந்தது. இதே இசையின் இதத்தோடு இணைந்திருங்கள் நேர்களை, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 12:39:40. இன்னும் சில நொடிகளில் 12:40 க்கான தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கீதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள

0: நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமன்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன், 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக, அது இப்போ 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்புரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளாா்.

0: மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 25 நோடி இணைந்திருக்கிறோம். நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது ரெட்ரோ நேரம். எங்கும் நிறைந்திருக்கும் ஓசை ஒலி சப்தம் இவை இப்போது உங்கள் செவியோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது இந்த ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் என்ன?

கனவின் ஊர்கோலத்தில் கைகோர்க்கும் நினைவுகளாய் ஓசையும் ஒலியும் தினம் தினம் இந்த இசையின் இதம்தான் நம் வாழ்வின் வரம். நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் மனு எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தது. பிரேசுடன் இயற்றியிருந்த பாடல் அது. ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக இசையமைத்திருந்தார் இளையராஜா. தொடங்கியது போல் இருக்கிறது இதோ இந்த ஒலி ஓசை சப்தம். இந்த தொகுப்பு நிறைவு பெறும் நேரம் இது. வளையோசையில் தொடங்கினோம், அதுவும் கல்யாண வளையோசையில் நிறைவு பெறும் பாடல் இது. வெகுளிப்பன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில் வி குமார் இசையமைத்த மற்றும் ஒரு வளை ஓசை.

என்ன நேர்களே, கேட்ட அத்தனை இசை ஓசை சப்தத்திற்குள்ளும் நிச்சயம் உங்கள் ஆசையும் இணைந்திருக்கும் இல்லையா? இசையால் நிரம்பி இருக்கும்போது வாழ்க்கை சிரமமின்றி நகர்வது போல தோன்றுமாம். நிச்சயம் உங்கள் மனங்களில் இந்த எண்ணம் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிரமமற்று நகர்வது போல தோன்று இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்கிறோம். நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

நேரம் பகல் 1:40. 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஆம்னர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு பெறும் நிகழ்ச்சி இது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871, இணைப்பு எண் 044. இந்த எண்களில் வாங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம கேட்டு ரசிக்கலாம். பல பகுதியிலிருந்து வரக்கூடிய நண்பர்களுடைய பலவிதமான ரசனைகள் கதம்பகானங்களாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். எப்போதும் போல சொல்லக்கூடிய ஒரு சின்ன நினைவூட்டல் தான், எல்லா நேயர்களுக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான் இது. திரும்ப திரும்ப ஒரு நாளில் பல முறை வர்றதும், அதே மாதிரி தொடர்ந்து 2-3 நாட்கள் வர்றதையும் நம்ம நேர் நண்பர்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு புதிய நேர்களுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரசனை, அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்ந்து கேட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ற ஒரு செய்தியோட நம்ம இப்போது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடலை தொடர்ந்து நேர்களுடைய விருப்ப பாடல் என்னன்றதை கேட்கலாம். இந்த பாடல் தளபதி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், MS ஜானகி குரல்களில் இளையராஜா இசையமைத்தது.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட முதல் நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வடபழனி சிட்டி பாபு பேசுறேன்.
0: சிட்டி பாபு?
1: ஆமா மேடம்,
0: வடபழனில இருந்தா? சொல்லுங்க நண்பா, என்ன பாடல் கேட்கலாம்? இன்னைக்கு முதல் நேயரா வந்திருக்கீங்க.
1: ஆமா,
0: மகிழ்ச்சி.
1: கிடைக்க மாட்டீங்க மேடம்,
0: இன்னைக்கு கிடைச்சிருச்சு. சொல்லுங்க என்ன பாடல்?
1: வாழ்வே மயத்துல தேவி ஸ்ரீதேவி திருவாய் மலர்ந்து,
0: அந்த பாடல் வேணுமா? கேட்டலாமே.
1: ஆமா, ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
0: நன்றி நன்றி.

0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: பம்மல் காமராஜபுரம், புஷ்பா.
0: வாங்க புஷ்பா.
1: இப்ப மூவேந்தர் நகர்ல இருக்கிற பம்மல்ல.
0: ஓ, அப்ப காமராஜபுரம் இனிமேல் நீங்க சொல்லக்கூடாது.
1: ஆமா,
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? எனக்கு தங்கை படத்துல இருந்து தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே, அந்த பாடல் போ.
0: எத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து 60, 65, 67 அந்த காலகட்டத்துல வந்த படம். இப்ப தேர்ந்தெடுத்து இந்த ஒரு பாடலை புஷ்பா கேட்டிருக்கீங்க, இது உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் குரல்ல, சரியா? நன்றி நன்றி நன்றி. கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் இது.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: சைதாப்பேட்டையில இருந்து ஆனந்த் பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: சைதாப்பேட்டையில
0: இருந்து ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த், என்ன பாடல்?
1: செந்தமிழ் பாட்டு. செந்தமிழ் பாட்டு படம். பாட்டு வந்து காலையில் கேட்டது கோயில் மணி.
0: அந்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்கலாமா?
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. சைதாப்பேட்டை ஆனந்த் இந்த நேர் கேட்ட பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக. இது வாலி இயற்றி, இளையராஜா இசையமைத்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுரலதா பாடிய பாடல்.

0: வணக்கம் பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்விப்பட்டம் சென்னியப்பனுங்க.
0: கவுந்தப்பாடி சொல்லுங்க.
1: மன்னன் படத்துலங்க ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாடல் வேணுமா?
1: ஆமாங்க.
0: ராஜாதி ராஜாவும். சரி, அந்த பாடல் கேட்கலாமா இப்போ?
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரலதா பாடிய பாடல் அது. வாலி ஏற்று இளையராஜா இசையமைத்தது.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: நேரம் 1:32 102.3 விருத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது பாடலங்கள் சாய்ஸ். அடுத்து யாருடைய சாய்ஸ்ல பாடல் கேட்க போறோம்? வணக்கம்.
4: வணக்கம் மேடம். செம்முன்றம் வி முருகன்,
3: நலந்தானா? நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா? முருகன் செங்குன்றத்துல இருந்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
4: எனக்கு எங்கள் தங்க படத்துல இருந்து நான் அளவோடு ரசிப்பவன்.
3: அப்படியா? உங்க ரசனை அளவோட இருக்குமா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் நண்பா. கேட்கலாம் அந்த பாடலை. நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டிருக்கிறாரு டி எம் சௌந்தரராஜன். பி சுசீலா குரல்களில், வாலியுடைய கற்பனையில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில பாடல் இதோ அந்த ரசனைக்காக.

0: அளவோடு ரசிக்கும் எங்கள் நேயர்களுக்காக அளவின்றி கொடுப்பது தான் விவத் பாரதி இல்லையா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோயில் தெரு உமாசங்கர் மேடம்.
0: கொசப்பேட்டையிலிருந்து உமாசங்கர். ஓகே,
1: சொல்ல முடியுமா மேடம்?
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வாழ்த்துக்கள்.
0: நீங்க இருக்கக்கூடிய நம்ம பகுதியில அத பத்தி தெரிஞ்சுக்கிடணும் எல்லாரும் அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? இப்போ தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு பாடல் போட்டோம். நீங்க படம் பேர் தேவி ஸ்ரீதேவி சொல்றீங்களா? என்ன பாடல்?
1: அதுல வந்து தசரதனின் திருமகனை அந்த பாடல்.
0: ரொம்ப ரேர் சாங் நீங்க கேட்டிருக்கீங்க நண்பா. ரொம்ப ரேர் சாங் செலக்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. உங்க ரசனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அரிதா கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். கங்கேமரன் இயற்றி இளையராஜா இசையமைத்தது. மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும் இந்த பாடல் பாடியிருப்பாங்க. 1984 84 ஆண்டு வழியான திரைப்படம் இது. கேட்கலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா கேட்குறோம்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 1:43. 102.3 விருத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்மா
1: வணக்கம்.
2: பொருசவாக்கத்திலிருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பாண்டியன் பொருசவாக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கல்யாண ஊர்வலம் படம் பேரு. எஞ்சமினும் ஆலயத்தில் உள்ளதெல்லாம் என்ன மகன்.
1: கல்யாண ஊர்வலமா?
2: ஆமா.
1: கேக்கல, சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, ஏன்னா நீங்க வேற ஒரு இது சொன்னீங்களே, அதனாலதான் கேட்டேன்.
2: இல்ல இல்ல, எனக்கு அது நாகேஸ்வரிய இதுதான் எனக்கு மனசுல.
1: அது என்னடா அது, நீங்க படம் அந்த மாதிரி தொடங்காத நீங்க கேக்குற பாடல் அப்படின்னு நான் நினைச்சேன்.
2: எனக்கு அந்த நாகேஷ் சித்தப்பா கேரக்டர் மனசுல இருந்ததுனால
1: அதை சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ நீங்க கேட்ட அந்த கூந்தலிலே நெய் தடவி பாடல் கேட்கலாமா? இதுவுமே கூட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒரு ரொம்ப ரேர் சாங். ஆர் பார்த்தசாரதி அப்படின்ற ஒரு இசையமைப்பாளரோட இசையில வந்து
2: ஜானகியோட குரல் அவ்வளவு
1: அற்புதமா இருக்கும்.
2: அழுத்தி பாடியிருப்பாங்க.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தேர்ந்தெடுத்து கேக்குறீங்க நண்பா, நன்றி. கேஜிஎஸ் தாசம், எஸ் ஜானகி.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வாங்க, யாரு?
1: இனி பிற்பகல் வணக்கம். கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார்.
0: சொல்லுங்க அன்பா, என்ன பாடல் இன்னைக்கு?
1: மேடம், நேற்று இன்று நாளை அங்கே வருவது யாரோ, அது வசந்தத்தின் தீரம்.
0: நீங்க படம் பேரும் இதுவும் சேர்த்து சொல்லும் போதே நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று இன்று நாளை அங்கே வருவது யாரோன்னா அத நண்பருக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி.
1: பாலசுப்ரமணியம்,
0: எஸ் ஜானகி குரல்கள், புலமை பித்தன் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. வணக்கம், இப்ப யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: நான் வீரதுரை, அரியலூர் இருந்து பேசுறேன் மேடம்.
0: அரியலூர்ல இருந்தா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க வீரதுரை.
1: எனக்கு வந்து 1000 எழுதுற படம்.
0: படம் பேரா?
1: ஆமா மேடம்.
0: என்ன இன்னைக்கு நிறைய பேர் வந்து படம் பேரு பாடல் பேரு அப்படியே ஒரு கனெக்ஷன்ல சொல்லிட்டு இருக்கீங்க.
1: அதாவது பாடல் வந்து அதான் நீங்க திருப்பு திரு பாட்டு எல்லாம் நிகழ்ச்சி போடுறீங்க, எங்களை கேள்வி கேக்குறீங்க. இதுல வந்து எஸ்பிபி வந்து எப்படி எப்படின்னு சில வரிகள் சொல்லிட்டு வருவாரு அடிக்கடி.
0: சரி,
1: அது எத்தனை வாட்டி நீங்க சொல்ல போறீங்க? பாட்டு வந்து அந்தரங்கம் யாவுமே என்ற பாடல் மேடம்.
0: இதெல்லாம் ரொம்ப ஓவர் நண்பா. நீங்க மட்டும் எங்களை கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் நல்லா 2 மணி ஆக போது பசியோட உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல எனக்கு வந்து இதுல எப்படி எத்தனை வந்துச்சு நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்க பாருங்க. இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக நான் கவனமா கேக்குறேன். சரியா?
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அவர் பாருங்க, நீங்க மட்டும் காலையில கேள்வி கேட்டு எங்களெல்லாம் வந்து இது பண்றீங்க. இந்த பாட்டுல எத்தனை முறை எப்படி அப்படின்ற சொல் வந்திருக்குன்றத வந்து நீங்க கேட்டு சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் எனக்கு வந்து கேட்க மட்டும்தான் தெரியும், எப்பவுமே பதிலெலாம் தெரியாது. அதனால நேர்கள் நீங்களே கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபேஸ்புக்கில் அழகாக நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். சரியா? இப்போ அவர் கேட்ட அந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைத்த பாடல் அது, 1000 நிலவேவா. இந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாமா?

நண்பர் சொன்ன மாதிரி அந்த பாடலை முழுமையாக கேட்கும்போது உண்மையிலே என்ன சொல்கிறது, கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸிங்க, பதில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத வீரதுரை வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி லைவில் புரிய வச்சுருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கணக்கு மணக்கு ஆமணக்கு தான், நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு 11 முறை எப்படின்றத சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் இது சரியா அப்படின்றத வீரதுரையும் மற்ற நண்பர்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரியா, சரி, இன்றைக்கி ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து புதுசாகவும் வந்தீங்க, அதே நேரம் நிறைய ரொம்ப ரேர் சாங், அடிக்கடி கேட்காத பாடல்கள் அப்படிலாம் சேர்த்து கேட்கும்போது தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அந்த கதம்ப கானங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுவது மு. செண்பகாசி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். எங்கள் ஸ்டைல் இதுல இன்னைக்கு என்ன மாதிரியான தொகுப்புல பாடல்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பீங்க. இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

நேரம் பொழுது 2:21. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் இதில் இணைஞ்சிருக்கோம். சரி, முதல்ல ஒரு பாட்டு கேட்டாச்சே, என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா, கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகாவோட குரல்கள், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் கண்ணே கனியமுதே இந்த படத்துலேருந்து பாட்டு கேட்டாச்சு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பாடல் அது. சரி, ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டால் எப்படி யூகிக்க முடியும், இன்னொரு பாட்டும் கேட்கணும் இல்லையா. நம்ம கேட்டுட்டு என்ன மாதிரியான பாடல்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு யூகம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிவுகளை நம்மளுடைய அந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் போடலாம். அடுத்து வரப்போகிற பாடல் டிஎல் மகராஜன் வி எஸ் சசிரேகாவோட குரல்களில் ஒரு வீடு ஒரு உலகம் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம். இசையும் நானும் நிகழ்ச்சிகள்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசை கொண்டாட்டமா, இனிய பாடல்களோட சங்கமமா, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் போ 2:28:15. ஓகே, எங்கள் ஸ்டைலில் ரெண்டு பாட்டு கேட்டாச்சுங்க. என்ன மாதிரியான தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது யூகிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாமா? ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம் அந்த இடத்துலேருந்து, அடையாளம்பெட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், மேலப்பேட்டு தயாளன், ஏழு கிணர் அபுதாகீர், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், இவங்க எல்லாமே வாழ்த்தும் வணக்கமும் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அணு அணுவாக ரசிக்கும் நிகழ்வு, அழகுற அதனை தொகுப்பில் மகிழ்வு, அருமை தரும் பாடல்கள் இணைப்பு, அன்பின் நிறை அனுராதா மேம் அளிப்பு, ஆனந்தம் தரும் பண்பலை ஸ்டைல், அனைவர் மனதில் மகிழும் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி அழகாக அவர் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. மாதவரம் பகுதியிலேருந்து வீரராகவன். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் பிற்பகல் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடலாக நின்னையே ரதி என்ற அந்த பாட்டு வந்து தலையசைத்து கையால் தாளம் போட வைத்தது அப்படின்னு சொல்லி பாராட்டு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் வெள்ளி பிற்பகல் வணக்கத்தோட வாழ்த்தும் உற்சாகமாக தொடரவும் வாழ்த்தியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் மகிழ்வான மதிய வணக்கம், நின்னையே அந்த பாட்டு ரொம்ப இனிமையாக இருந்தது, விவித் பாரதி தமிழகமுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து, நீங்கள் போன வாரம் வருவீங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். முதல் பாடலே அடி தூள் அப்படின்னு சொல்லி பொன்னேரியிலேருந்து அவங்க பதிவு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து வந்துட்டாங்க. இன்றைய எங்கள் ஸ்டைல் ரதி என்ற சொல் இடம்பெறும் பாடல்கள் அல்லது பி எஸ் சசிரேகா அவங்க வந்து பிற பாடல்களோட பாடிய பாடலா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரெண்டு பாடல்களையும் வந்து பி எஸ் சசிரேகா இருந்தாங்க, அதனால அப்படி யூகிச்சிருக்காரு, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் ரதி என்ற சொல்லாடலை கொண்ட பாடல்கள் தொகுப்பாக வருகிறது. சரிதானே மேடம், நீங்கள் சொன்னால் சரிதாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து அவங்களும் வந்து ரதியை பற்றிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் சரியாக சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி ஜாலமான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரதிதேவி பாடல் அருமை, இதுவரை கேட்காத பாடல் மகிழ்ச்சி, சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே மனம் மகிழுமா குளிருமா அப்படின்னு சொல்லி அப்படி எதுகை மோனையோடு அவங்க எழுதியிருக்காங்க. தேன் சட்டும் பாடல்கள் செவிக்கு விருந்து, தேன் மழையில் செவி நனைந்தது, வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு அவங்க பதிவு. சரி, ஆகக்கூடி ரதி அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து எப்படி நம்மளுடைய திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் அப்படி பயன்படுத்தியிருக்காங்க.

அப்படின்னு சொல்லி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கள் ஸ்டைலில் அடுத்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமோட குரல்களில், வாலியோட பாடல் வி குமார் அவங்க இசையமைப்பில், சதுரங்கம் படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: இதில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலையே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில தான் பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். பாடல் ஆசிரியர்களோட கற்பனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு வளமானது. அந்த சொல்லாடல் வந்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். ஒருத்தருக்கு தோன்றது இன்னொருத்துக்கும் தோணுது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு வியப்பு இல்லையா? ஸோ அந்த ரதி, மன்மதன் இப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக பாடலை புனைஞ்சு நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கேட்டு ரசிச்சிருக்கோம். பொன்னேரி கலீல் அகமது பதிவு போட்டோனே படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடலும் அருமையாக இருக்குது. காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவியில் நனைக்கும் தேனொலி, எட்டு திசைக்கும் பறக்கட்டும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்னு சொல்லி அழகாக பதிவு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், அவங்க வந்து ஸ்பெஷல் விஷஸ் தேங்க்ஸ் டு விவித் பாரதி தமிழகம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க முரளிதரன். நாகராஜ் ஆறுமுகசாமி, குட் லக், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பழைய பாடல்கள் எப்படினாலும் வந்து பழைய பாடல்கள் தாங்க, அப்படி பழசுனா எப்படி என்ன சொல்கிறாங்க, பழமை இனிமே அந்த மாதிரி. என்ன மாதிரியான வரிகள், என்ன மாதிரியான இசை, வேறு லெவலுங்க இந்த பாட்டெலாம் கேட்கும்போது. அப்படியே அந்த காலத்தையே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க பொன்னேரி கலீல் அகமது. வணக்கம் மேடம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமே அப்படின்னு சொல்லி சாந்தி ரமேஷ். சரி, இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம வேகமாக போயிடலாம். அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில், கண்ணதாசனோட பாடல், வி குமார் அவங்க இசையமைப்பில். மிட்டாய் மம்மி இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கேளுங்கள்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஓகே, நேரம் வேகமா ஓடிட்டு இருக்கு பாருங்க. 2:43:35 ஆயிருச்சு. எங்கள் ஸ்டைலில் அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் முதல் 2 பாடல்களும் அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னேரி கலீல் அகமத் மிட்டாய் மம்மி. அந்த படம் வந்து பார்த்துக்கோங்க, 1976 வெளியாச்சுங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாடல்கள்லாம் அருமையாக அடிக்கடி நம்ம கேட்போம். கண்ணதாசன் அப்படின்னாலே வரிகளுக்கு முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காரு. இந்த பாடலையும் ரொம்ப சிறப்பாக அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. மைதிலி அனுராதா மேடம், நலமா? நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நலம்லாம் விசாரிச்சுட்டு, இந்த பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்கு, மதனோற்சவம் ரதியோடு தான் அந்த பாட்டு, எஸ்பிபி பாடினது, பழைய குரல் அப்படியே தேன் போல இனிமையா இருக்கு பாத்துக்கோங்க. அதே மாதிரி நின்னே ரதி என்ற அந்த பாட்டு, அப்புறம் திருக்கோவில் தேடி ரதி தேவி, எங்கள் ஸ்டைல் அழகான பாடல்கள் அனைத்தும் தேர்ந்தெடுத்து போட்டவங்களுக்கு பரிசா இந்தாங்க பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 100 மார்க் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து சரவணன் ராமலிங்கம் அவங்களும் வந்து கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலேருந்து அமுதா அவங்களோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. திருக்கோவில் தேடி ரதி தேவி வந்தால் அந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்தான பேச்சு, சத்தான வார்த்தைகள், அருமை, நன்றின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரத்திலேருந்து அவங்க பதிவு. ஓகே, இந்த வரிசையில் இந்த பாட்டு இல்லாமல் எப்படிங்க? கேஜிஎஸ் தாஸ் குழுவினரோட பாடியிருக்கக்கூடிய பாடல், எம்ஜி வல்லபன் எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா, கரும்பு வில் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.

என்ன வளமையான ஒரு கற்பனை இல்லையா? அப்படிதான் நம்ம நேயர்களும் சொல்றாங்க. புனேரி, கலீல் அகமது எல்லாமே பாட்டு போடலாம், ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பாட்டு நம்ம விவித் பாரதியில மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முரளிதரன் விழுப்புரம், வாவ், மீன்கொடி தேரில் பாடல் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பாட்டு போடுறதுக்கு வந்து நம்ம விவித் பாரதிய விட்டா ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி புனேரி கலீல் அகமது, இன்னைக்கு 8 மணி வரைக்கும் நான் விவித் பாரதி பண்பலையில தான் இணைஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த இன்னொரு பாட்டு கேட்க கூட நமக்கு நேரம் இருக்கு. கேஜிஎஸ் தாஸ் சித்ராவோட குரல்கள் சந்திரபோஸோட இசையமைப்பில் வரப்போற இந்த பாடல் வசந்தி படத்துலேருந்து. இப்போ நம்ம வந்து அந்த 70s 80s அந்த மாதிரி தான் கேட்டோம் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா டான் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அடி மாடர்ன் ரதியே என்ன மைக்ரி அப்படிங்கிற மாதிரி பாடல் புனிஞ்சிருப்பாங்க இந்த காலத்தைய பாடலாசிரியர்கள் கூட. ஸோ அந்த கற்பனை வளம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கும் இன்னைக்கும் இன்னைக்குமே வச்சாத ஒரு ஊற்றா அந்த பாடலாசிரியர்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நமக்கு வந்து அந்த வளமான கற்பனையில் பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பாட்டு கேட்டலாம்.

செவிகளுக்கு விருந்தளித்த நிகழ்ச்சி, பசிமறந்து கேட்க வைத்த மகிழ்ச்சி, ரதி தேவதைகள் உலா இன்னிசை, மதனராஜன் மனதில் மெல்லிசை அப்படின்னு சொல்லி வீரராகவன் அழகா ஒரு சாப்பாடு அமைச்சிருக்காங்க. நன்றிங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், மீன்கொடி தேரில் மன்மதராஜன், இந்த பாட்டு மூலமா ரதி கூடவே மன்மதனும் இந்த பாட்டில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. மைதிலி அனு மேடம், மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த லலலா போடுவாங்க பார்த்தீங்களா, அது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவை. முரளிதரன் விழுப்புரம், அந்த பாட்டுக்கே அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மதனோற்சவம் ரதியோடு தான் திருக்கோவில் தேடி, இப்படி வி குமார் அவங்க இசையில் உருவான அந்த பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார். முரளி அவங்க வந்து நமக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க நம்ம விவித் பாரதிய அப்படின்னு சொல்லி மாடம்பாக்கம்லேருந்து அயன் முரளி அவங்க பதிவு. ஓகே, இந்த பதிவுகளோட நாம் இது வரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: நேரம் பொழுது 2:55, இனி நாம் கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்து. இத்திட்டம் 1,00,000 கோடி ரூபாய் மத்திய நிதியுதவியில் செயல்படுகிறது. இந்த மத்திய நிதியுதவி திட்ட செலவில் 25% ஈடு செய்யும். இது அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற துறையில் 4,00,000 கோடி ரூபாய் மொத்த முதலீட்டிற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டு அணுகுமுறையானது மானிய அடிப்படையிலான நிதியுதவியிலிருந்து சந்தையுடன் இணைந்த சீர்திருத்தத்தால் உந்தப்பட்ட மற்றும் விளைவு சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கும். இத்திட்டம் உயர்தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக சந்தை நிதி, தனியார் பங்கேற்பு மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த நிதியானது மீள்திறன் கொண்ட, உற்பத்தி திறன் மிக்க, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல்படும் நகரங்களை கட்டமைத்து அவற்றை நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்திகளாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிதியானது 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரை செயல்படும். இதன் செயலாக்க காலத்தை 2033-34 நிதியாண்டு வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது. நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுதல், நகரங்களின் ஆக்கப்பூர்வமான மறுவளர்ச்சி, நீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்காக 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இது செயல்வடிவம் கொடுக்கிறது. நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான இந்த நிதியுதவி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். திட்ட நிதியுதவியில் குறைந்தபட்சம் 50% நகராட்சி பத்திரங்கள், வங்கி கடன்கள் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை உள்ளிட்ட சந்தை மூலங்களிலிருந்து திரட்டப்பட வேண்டும். மீதமுள்ள பங்கை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பிற மூலங்களிலிருந்து வழங்கலாம். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் சீர்திருத்தம் சார்ந்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சவால் முறை மூலம் திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். நகர்ப்புற நிர்வாகம், சந்தை மற்றும் நிதி அமைப்புகள், செயல்பாட்டு திறன் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் ஆகிய துறைகளில் சீர்திருத்தங்களுக்கு வலுவான உந்துதல் அளிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட இடர்பகிர்வு கட்டமைப்புகள் மற்றும் சேவை வழங்கல் தரநிலைகளை அளவுகோலாக கொள்வதன் மூலம் தனியார் துறை பங்கேற்பு ஊக்குவிக்கப்படும். பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள ₹5,000 கோடி நிதியானது 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்கள் உட்பட 4,223 நகரங்களின் கடன் தகுதியை மேம்படுத்தும். குறிப்பாக முதல் முறையாக சந்தை நிதியை பெறுவதற்கு இது வழிவகுக்கும். மேலும் இந்த நிதியின் கீழ் உள்ள திட்டங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கம், நிலைத்தன்மை மற்றும் சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சவால் அடிப்படையிலான கட்டமைப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். நிதியுதவியானது சீர்திருத்தங்கள், மைல்கற்கள் மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விளைவுகளுடன் இணைக்கப்படும். மேலும் நிதி விடுவிப்பிற்கு சீர்திருத்தங்களை தொடர்வது ஒரு முன் நிபந்தனையாகும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஒற்றை டிஜிட்டல் இணையதளம் மூலம் திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களின் காகிதமில்லா கண்காணிப்பு எளிதாக்கப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க. நேரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்போடு கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: காற்று வீதியில் கான ஊர்வலமாய் இசை கோலமாய் இனிமையான பாடல்களின் அணிவகுப்போடு வர்ண ஜாலத்துல இன்னைக்கு என்ன மாதிரியான பாட்டுலாம் வரப்போகுது கேட்கலாமா? முதல் பாட்டு

இவ்வளோ அழகான பாட்டு இல்லையா? எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் டியூன் போட்ட மாதிரி, இப்போ தான் பாட்டு எழுதுனது மாதிரி, இப்போ தான் நம்ம அதை முதல் முறையாக கேட்குறது மாதிரியான ஒரு ஃபீல் இல்லையா? அவ்வளோ அழகாக அந்த பாட்டு. பி. சுசீலா, ஏ.எம். ராஜா பாடியிருந்தாங்க. பாடலுக்கு இசையும்

கொடுத்திருந்தாங்க ஏ எம் ராஜா. கண்ணதாசனோட பாடல் ஆடி பெருக்கு படத்துலேருந்து அந்த பாட்டு கேட்டோம். சொல்லுங்க, தனிமையிலே இனிமே காண முடியுமா? தனிமை சிலருக்கு வந்து சுகமாக இருக்கும், சிலருக்கு சோகமாக இருக்கும். அது வந்து அவங்கவுங்களுடைய ஒரு மனோபாவத்தை பொறுத்தது. ஏன்னா அந்த மனக்குதிரைக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அந்த வேகத்துக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஸோ தனியாக இருக்கும்போது சில பேர் இசை கேட்பாங்க, சில பேர் வந்து படிப்பாங்க, அந்த மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி கொஞ்சம் அப்படி உங்களுடைய பதிவுகளை போடுங்க. இப்போ அடுத்த பாட்டு நம்ம கேட்டு வந்துடலாம். கேட்க போகிற இந்த பாடல், இது வந்து எதிரிகள் ஜாக்கிரதை இந்த படத்துலேருந்து. இதுவும் வந்து 1967 வெளியான திரைப்படம். வேதாவோட இசையில கண்ணதாசன் எழுதின பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்கள்ல வருது இந்த பாட்டு.

0: முத்தம் தந்தா
1: அப்பா, பக்கம் வந்தா
0: அம்மா, முத்தம் தந்தா
2: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம். இசையும் நானும் நிகழ்ச்சிகள்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

மூன்று மணி 10 நிமிடம் 25 நொடியில வர்ணஜாலம் இசை ஜாலமா இனிய பாடல்களோட சங்கமமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வர்ணஜாலம். ஓகே, நீங்க என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். மீன்குடி தேரில் பாட்டை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம், அதாவது எங்கள் ஸ்டைலில் நம்ம கேட்டோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. நம்ம விவத் பாரதிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், மேடம் பாடல் தேர்வுக்குன்னு தனி குழு இருக்கு இல்லையா, இன்றைக்கி பாடல்களை தேர்வு செஞ்சது ரதியா மன்மதனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் ஸ்டைலில் நாங்கள் தாங்க தேர்வு பண்ணி போட்டோம். அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற படத்தில் வந்து பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவில், அந்த பாட்டு கூட நம்ம விவத் பாரத்தில் அதிகமாக ஒலிக்குங்க, ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது, நேற்று ஓவியம் தொகுப்பில் அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. மீரா வெங்கட்ராமன், பன்னைபுரம் மணிகண்டன் இவங்கெல்லாம் வந்து வணக்கமும் வாழ்த்தும். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து எங்கள் ஸ்டைல் கேட்டு ரசிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்டைலில் ஒலித்த ஒவ்வொரு பாடலும் தித்திக்கும் தேன் அமுதா செவிக்களுக்கு வந்து விருந்தளித்தது அப்படின்னு சொல்லி அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. தனிமையிலே இனிமை காண முடியுமா, அழகான பாட்டு அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரம். பொன்னேரி கலீல் அகமது, தனிமையிலே இனிமை காண முடியுமா, என்ன ஒரு பாட்டுங்க, அடடா பழைய பாட்டு போல் எதுவுமே வராது போங்க, எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் காதுக்கு எவ்வளவு அப்படியே வந்து தேன் வந்து பாய்துற மாதிரி இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய வாய்ஸ் எடுத்து நான் மிமிக்ரி செஞ்சு பார்ப்பேன், அதனால தான் நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி நான் இன்றைக்கும் கூட இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதிவாக இருக்குது. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முதல் பாட்டாக தனிமையில் இனிமே காண முடியுமோ, அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இந்த ஒரு நேரமும் இனிமையான பாடல்களை கேட்டு தான் நாங்கள் மகிழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. தனிமையாக இருக்கும்பொழுது நிறைய பழைய பாடல்கள் நான் கேட்கறது உண்டு, ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஓ ரெண்டு தடவை வந்துருச்சது. ஓகே, முரளிதரன் விழுப்புரம், அப்பா அம்மா பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தனிமை பாடல்கள் சிறப்பு, தனிமையில் இனிமை காண முடியாதுதான், ஆனால் தனிமையில் மனதுக்கு இதமான பாடல்களை கேட்கறது வந்து அந்த தனிமை கூட இனிமை ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க பதிவு. ஓகே, இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இப்போ ரெண்டு பாட்டு பழைய பாட்டு கேட்டாச்சு, அடுத்ததும் நம்ம வந்து சங்கமம், பழைய சங்கமம் இது, அந்த படத்துலேருந்து தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், டி கே ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில், இது வந்து பழைய சங்கமம் படத்துலேருந்து பாட்டு. தொடர்ந்து நம்ம வந்து இதே மாதிரி பழைய பாட்டு கேட்க போகிறதில்ல, ஏன்னா அந்த தனிமை அப்படிங்கிறது வந்து எல்லா பாடல்களையும் நம்மளுடைய பாடலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கலந்து தான் நம்ம இன்னைக்கு கதம்பமாக கேட்க போகிறோம் இப்போ வரப்போகிற பாட்டு.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அது நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலிலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலிலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: கேட்டுட்டிருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். வர்ணஜாலமாய் வானலைகளில் இனிய கீதங்களின் சங்கமம் இது வர்ணஜாலம். பாருங்க வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதவரத்திலேருந்து பாடலுக்கு இசையுண்டு தனிமையில், பகலுக்கு இரவு உண்டு தனிமையில், பண்பலைக்கு கீதம் உண்டு தனிமையில், வாடா மலர் போல வர்ண ஜாலம் உண்டு, தேடா இன்பம் என்ன வண்ண கோலம் உண்டு, நாடாத நேயர்கள் சிலரே உண்டு, வான்வழி வந்த ஒலி அலை, தேன் ஊறிய இன்சுவை பலாசுலை, நான் ரசித்த தொகுப்பில் இனிமை உண்டு அப்படின்னு சொல்லி அழகாக பதிவு போட்டிருக்காரு. முரளிதரன் விழுப்புரம் அரங்கம் அதிரும் சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி விவித் பாரதிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க முரளிதரன். கமலாவரதன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலே அசத்தலுங்க, தனிமையிலே என்று மறக்க முடியாத பாட்டு அப்படின்னு சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகரம் இந்த இடத்துலேருந்து பாடல்கள் அனைத்தும் சிறப்பு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு கைத்தட்டல். திருமேசி அஸ்வினி நாகராஜ், நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவு. அனு மேடம், எப்போதுமே தனிமையில் நான் இருப்பேன், நீங்கள் முதல் பாடலே அருமையாக போட்டீங்க பார்த்துக்கோங்க, அழகான பாடலை போட்டுட்டீங்க, ரவிவர்மன் எழுதாத கவியோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அர்த்தமான பாட்டு, கேஜிஎஸ்எஸ் அழகாக பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சங்கமம் படத்துலேருந்து இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் கழித்து கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை, சக்கரை மாதிரி அழகாக இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி ரிஸ்மாம்பலம் மைதிலி அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. தித்திக்கு மினிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள், வர்ணஜாலம் பாடல்கள் எல்லாமே வண்ண கோலங்கள் தான் அப்படின்னு சொல்லி டிநகர் ரங்கராஜன். சுகுணா, வாய்ஸ் கேட்டதும் அனுராதா மேம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்த்துக்கள் மேம், நாங்கள் இப்போ தான் ரேடியோ கேட்டேன் நான், இன்றைக்கி உங்கள் ஜாலம் ஜொலிக்கும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தாம்பரத்துலேருந்து சுகுணா தேவி. ஸ்ரீராமச்சந்திரன், வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் தொகுப்பு சூப்பரோ சூப்பர், எப்படி மேடம் தேர்வு செய்கிறீங்க, அருமையோ அருமை அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமச்சந்திரன் அவங்க பதிவு. பொன்னேரி கலீல் அகமதும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், எ சூப்பர்லி கியூ curated musical journey with a well defined theme, every song was a perfect choice and the announcer's polished delivery, insightful narration and impeccable presentation made the program exceptionally enjoyable, truly a fabulous and sophisticated broadcast அப்படினு சொல்லி பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம். நீங்க வந்து ஆங்கிலத்துல பதிவு போட்டிருக்கீங்க இல்லையா, அது சிலருக்கு தான் புரியும் இல்லையா, நீங்க தமிழ்ல உங்களுடைய பதிவு கொடுத்தீங்கன்னா எல்லா நேயர்களுமே வந்து அதை அப்படி படிச்சு ரசிப்பாங்க அப்படின்னு நம்புறோம் நாங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், வானத்தில் வர்ணஜாலம், வானவில் வானொலியில் வர்ணஜாலம், பாடல்கள் என்ன பொருத்தம்பா அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. ஓகே, இப்போது தனிமை அந்த மாதிரி குறித்த பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். பாடலாசிரியர்களோட கைவண்ணத்தில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு அழகழகாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ வரப்போகிற பாட்டு வந்து டிஎம் சவுந்தரராஜன் அவங்க குரலில் வாலியோட பாடல், மிஸ் சுசநாதன் அவங்க இசையமைப்பில், எங்கள் மாமா இந்த படத்துலேருந்து, நான் தன்னந்தனி காட்டு ராஜா

அப்படி அழகாக இருக்கும். அப்படி கேட்கும் போதே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பாட்டு அப்படி துள்ளலோ துள்ளலாம். ஏன்னா இப்போ நம்ம மூணு பாட்டு கேட்டிருக்கோம் இல்லையா, இப்போ வரப்போகிற பாட்டு வந்து இது ஒரு துள்ளலான பாட்டு கேட்கலாம்.

சன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் சன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

கினிசு, இவை அத்தனையும் வந்து பரிசு, நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. கண்ணன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

0: ஒரு கடலில் வந்து சேரும் பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலே எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: தனிமை அப்படின்னு சொல்லும்போது அந்த தனியாக இருக்கிறத மட்டும் குறிக்கிறது இல்லை, தனியாக எனக்குன்னே ஒரு ராஜாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பாட்டு ரொம்ப அழகாக நம்ம கேட்டு ரசித்தோம்.
2: என்ன அந்தாலும் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவில் மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
3: அவரு மூன் வாக் பண்ணலை ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
2: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு இன்னொரு கையில சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
3: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
2: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
3: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா

0: ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: மூன்று மணி 26:45 நொடியில் வர்ண ஜாலம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இசை ஜாலமாய், இனிய பாடல்களின் சங்கமமாய். தனிமையிலே இனிமை காண முடியுமா? நிச்சயமா தனிமை அப்படிங்கிறது சோகம்தான். ஆனா வானொலி பெட்டி என் அருகில் இருந்தால் அதுவே சுகமாகவே மாறிவிடும் அப்படின்னு கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சொல்றாங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தன்னந்தனியாக அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. விவத் பாரத்தில் இப்போ கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நிகழ்ச்சி வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், எங்கள் ஸ்டைல் வர்ணஜாலம் இரண்டு நிகழ்ச்சியிலும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமுத ரசம், தேர்வு செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நேர்களோட சார்பில் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அழகாக தமிழில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. தெளிவாக வரையறுக்கப்பட்ட கருப்பொருளுடன் கூடிய மிகச்சிறப்பாக தொகுக்கப்பட்ட ஒரு இசை பயணம், ஒவ்வொரு பாடலும் கச்சிதமான தேர்வாக இருந்தது. அறிவிப்பாளரோட நேர்த்தியான பேச்சு, ஆழ்ந்த கருத்துரைப்பு மற்றும் குறையற்ற வழங்கல் ஆகியவை இந்த நிகழ்ச்சியை மிகவும் ரசிக்கத்தக்கதாக உள்ளது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான மற்றும் நேர்த்தியான ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லி அழகா அவங்களுடைய பதிவு. நன்றிங்க. பாலு கிருஷ்ணன் ஆர்ஜேக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. கமலாவரதன், நான் தன்னந்தனி காட்டு ராஜா, காலம் கடந்த பாடல் மறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த காலத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணி அவங்க போயிட்டாங்க. சரி, கொஞ்சம் அப்படி நம்ம முன்னாடி வரலாமா? இப்போ வந்து என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னா, எஸ் என் சுரேந்தர் எஸ் ஜானகியோட குரல்களில் சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்புல சட்டம் ஒரு இருட்டரை இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்ன ஒரு கற்பனை வளம், என்ன வார்த்தை ஜாலம், எப்படி இருந்துச்சு இல்லையா அந்த பாட்டு, சும்மா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ராவோட குரல்களில் என் தங்கை கல்யாணி இந்த படத்துலேருந்து அந்த பாட்டை நாம கேட்டு ரசிச்சோம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து அப்படி கூட்டமாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து தனியாக இருக்கிறது பிடிக்கும். அந்த தனிமையை விரும்பி கேட்டு எப்படி ஒரு பாடல் புனைஞ்சிருக்காங்க, இந்த பாட்டு கேட்கும்போது அப்படி தோணும். அமர்க்களம் படத்துலேருந்து தான் இந்த பாட்டு, பரத்வாஜோட இசையமைப்பில், வைரமுத்துவோட கற்பனை வரிகள் அது, எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இவங்களோட குரல்களில். அந்த ஹீரோக்கு வந்து அந்த கதை சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் அமைப்பு. இன்னைக்கு தனிமைன்னு சொல்லும்போது இந்த பாட்டு கூட நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும், கண்டிப்பாக கேட்கலாம் இந்த பாட்டு.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: நேரம் பார்த்தீங்கன்னா 3:43:45 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ணஜாலம் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். பாருங்க, தனித்து விடப்படும் போதுதான் நம்முடைய பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும். ஏன்னா தனியா இருக்கும்போது யோசிப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மன குதிரைக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அது வந்து அத்துமீறி அப்படியே பறந்துட்டே இருக்கும், கட்டுப்படுத்தி வைக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தனித்து விடப்படுறப்ப தான் நம்மளுடைய பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரக்கூடிய நேரங்களும் உண்டு. பொன்னேரி கலீல் அகமது, எவ்வளோ பாடல்கள் இருந்தாலும் ஆர்ஜியை வந்து தேர்ந்தெடுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு தாங்க நாங்கள் அடிமை. ஏன்னா 102.3 விவத் பாரதி போல் யாருமே கிடையாது, உங்களுக்கும் 100 மார்க் அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்துருக்காரு. நன்றிங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், நிகழ்ச்சி குறித்து நாங்கள் பதிவுகளை அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் வந்து தணிக்கை குழுவோடு ரொம்ப கவனம் செலுத்தி அப்படியே தணிக்கை செஞ்சு படிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும்போது அதனுடைய சாராம்சம் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. முரளிதரன் விழுப்புரம் தனிமையிலே ஒரு ராகம் சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதே பாட்டு வந்து கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், அந்த தனிமை சொல்லாடலை கொண்ட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஜோடியாக ஒலிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நடராஜன் சுப்பையா, புத்தகரம் அந்த இடத்துலேருந்து 102.3 தமிழ் பண்பலைக்கும் ஆர்ஜிக்கும் நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. வர்ணஜாலம் பாட்டெலாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி தீநகர் வனிதா. கலீல் அகமது, டி ராஜே பாட்டு வேற லெவலுங்க, அவரோட இசையை பார்த்தீங்கன்னா சும்மா தனியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அவர் அவர் அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து வேற லெவல் காட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி. சூளை ரீஜா மனோகரன், நல்லதோர் தேர்வு பாடல், ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் ஒன்றே ஒன்று மிஞ்சும் வகையில் ரசித்து துள்ளும் வகையிலையும் இருக்குது. மதிய உணவே ஜீரணம் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இசை வந்து எல்லாருமே இசைக்கு அடிமை, இறைவனே அடிமையாகும்போது நம்மளே ஏமாத்துறாங்க அந்த மாதிரி.

திருமேசி அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து ரதிதேவியை தொடர்ந்து தனிமை பாடல் தொகுப்பு அசத்தல் மேம் ஜாலம் படிச்சிட்ருக்கு, வர்ணஜாலம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சத்தமில்லாத பாடல் அந்த வர்ணனை செந்தமிழ் தேன்மழை அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரம். சங்கர் கணேஷ் அவங்களோட இசையில் தனிமையிலே ஒரு ராகம், டி ராஜேந்திர அவங்களோட இசையில் தன்னந்தனி காட்டுக்குள்ள, ரெண்டு பாட்டுமே இசையமைப்பாளர்களோட ஒரு தனித்திறமைக்கு உதாரணம். அந்த தனிங்கிறத வச்சுக்கிட்டு எப்படிலாம் நம்ம நேர்கள் பின்றாங்க பார்த்துக்கோங்க. ஜூலை ரீஜா மனோகரன் சத்தமில்லா தனிமை கேட்டேன் பாடலின் மூலம் பாரதியாரின் வரிகள் கேட்ட திருப்தி ஏற்பட்டது, ஒவ்வொரு வரிகளும் கேட்டேன் சிலிர்த்தேன் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி வானொலிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களாக சூப்பராக இருக்கு ராதா கிரிதரன் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஓகே நன்றி. இப்போ அடுத்த பாட்டு நம்ம வந்து சங்கர் மகாதேவன் அவங்களோட குரலில் வைரமுத்தோட பாடல், ஏ ஆர் ரஹ்மான் அவங்க இசையமைப்பில் ரிதம் படத்துலேருந்து இந்த பாட்டு கேட்டீங்க கேட்கறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்கலாம்.

இந்த தனிமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது தான். நாமே அதை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இனிமையாக இருக்கும். மற்றவர்கள் நமக்கு அதையே கொடுக்கும்போது அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். தனிமையில் பல நல்ல புத்தகங்களை படைச்சிருக்காங்க நம்மளுடைய படைப்பாளர்கள். நாமும் கூட படிச்சிருக்கோம், நம்மளுடைய நிறைய விஷயங்களை அதை கடந்து வந்திருக்கோம். தனிமையில் பல நல்ல புத்தகங்களை படைச்சிருக்காங்க படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லணும். தனிமைப்படுத்தும்போது தான் வந்து வாழ்க்கையோட இனிமை நமக்கு வந்து புரிய வருது, நமக்கான தேவை எது அப்படின்னு சொல்லி உணர முடிகிறது அந்த தனிமையில். ஸோ இப்படி தனிமை தரக்கூடிய அனுபவங்கள் பல பல, பாடல்களும் நிறைய பாடங்களை நமக்கு சொல்லியிருக்கு. அனு மேடம், என்ன மேடம், எப்படி தான் யோசிச்சு போட்டீங்க, சத்தமில்லாமல் தனிமை கேட்டேன், எத்தனை தனிமை, என்ன அழகான பாடல் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி ரொம்ப அழகாக அதை பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி வெஸ்மாம்பலம் மைதிலி அவங்க வந்து காஃபி அமைஞ்சிருக்காங்க பாருங்கள், தொண்டை வறண்டுருச்சின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. புன்னேரி கலீல் அகமது ரிதம் படத்துலேருந்து பாட்டு போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு பாடல் உங்கள் சாய்ஸில் நான் கேட்டிருக்கேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சங்கர் மகாதேவன் வந்து ரொம்ப அருமையாக பாடி அந்த பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், பாடலின் படம் ரிதம், பாடல்களோ இதம், அடிக்கின்றீர்கள் சதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், மொத்தத்தில் பாடல்களோ பதம். ஆஹா, நல்லா இருக்குங்க. மனதில் பதிந்த ரிதம், மகிழ்ச்சியில் மிதந்த பதம், பாடல் வரிகளில் வந்த சுகம், பண்பலை அளித்த இனிய நாதம், தனியே தன்னந்தனியாக ரசித்தேன் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரம் இந்த பகுதியிலேருந்து எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்மளுடைய நேயர்கள் கூட. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சியில் இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தனியே அமர்ந்து உள்ள எங்களை போன்ற நேயர்களுக்கு இந்த விவித் பாரதி வானொலி தான் உற்றத்துணை அப்படின்னு சொல்லி மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தனியே தன்னந்தனி நான் காத்து காத்து நின்றேன் அந்த பாடலோட மூலமா எங்களுக்கு உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவு. மீரா வெங்கட்ராமன் வணக்கம், புரிசைவாக்கம் சவுந்தரராஜனும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆடி பெருக்கில் ஆரம்பித்து தனிமையிலே இனிமை காண முடியுமா அந்த பாட்டில் ஆரம்பித்தோம். இப்போ நிறைவாக என்ன பாட்டு கேட்க போகிற முடியும், காவிய தலைவன் படத்துலேருந்து பாட்டு, ஸ்ரீனிவாஸ் ஸ்வேதா மோகனோட குரல்களில் விஜயோட பாடல் வரிகள், இது யார் ரஹ்மான் அவங்க இசையமைப்பில்.

0: வர்ணஜால பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுகங்களை தந்தன. யாரும் இல்லாத தனியரங்கில் சத்தமில்லாத தனிமை போன்ற பாடல்கள் என்னை மறந்து ரசித்தேன். நெல்லை மாவட்டம் வாகைபதி ஜெய ரகுராம். இந்த பதிவோட இன்னைக்கு நிறைவு பெறுது.
1: வர்ணஜாலம்.
0: நேரம் பொழுது 3:59. 30 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்தார்.

தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 4:03. தொடர்ந்து 5 வரையிலும் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டாதான் மலர இருக்கு. நீங்க தான் வந்து கலக்க போறீங்க இந்த நிகழ்ச்சியில. வாங்க தொலைபேசியில 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது ஒரு எண் உங்களுக்கானது, 04 அப்படிங்கறது சென்னைக்கான முன்னிணைப்பு எண். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2952-0853 and 2838-9871 இந்த ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்கு, நீங்க டயல் பண்ணி வரலாம். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லக்கூடிய நேயர்கள் நீங்கள்லாம். சோ என்ன ஒரே ஒரு இதுன்னா, நீங்க இன்னைக்கு காலையில இருந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து கேட்டு ரசிங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த பதிவுகளை, நீங்க பதில்களை வந்து எங்களுக்கு வேற ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகநூல் பக்கத்துல உங்களுடைய அந்த பதில்களை நீங்க பதிவு செய்யலாம், கண்டிப்பா நாம படிப்போம். நிகழ்ச்சியின் முதல்ல ஒரு பாடல், பி ஜெயச்சந்திரன் எஸ் பி சைலஜாவோட குரல்கள்ல, வைரமுத்துவோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்புல காவல் கைதிகள் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. இதை தொடர்ந்து சொல் விளையாட்டு தொடங்கும்.

0: ஒரு அருமையான பாட்டோட நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கொண்டாட்டமாக துவங்கி இருக்கு. நம்மளுடைய நேயர்கள் வந்து பதில் சொல்றதுக்கு அப்படியே திண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய லைன்ல வந்து பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையிலிருந்து.
0: வணக்கம். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் போடுங்க, நம்ம கண்டிப்பாக படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, நேர்கள் வராங்க. அதாவது வந்து சொல் விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கருப்பொருளோட கூடிய சொற்கள் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். அதையொட்டி தான் வந்து உங்களுடைய அந்த கேள்விகள்லாம் இருக்கு. சரியா, மொத்தம் 12, வாரத்தில் 1, மொத்தத்தில் இது 4 எழுத்து. என்னது இது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க லைன்ல வாங்க. 2952 0853. வணக்கம், பேசுங்க. ஆஹா, என்ன ஆகுது, லைன்ல வராங்க, கட் ஆகுது, தெரியலையே. அதாவது மொத்தம் 12, வாரத்தில் 1, மொத்தத்தில் இது 4 எழுத்துடன் கூடிய ஒரு சொல். இந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து டயல் பண்ணலாம் சொல் விளையாட்டுக்கு. 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952

0: 5 3 2 8 3 8 9 8 7 1 இது ஒரு எண் உங்களுக்கானது, நீங்கள் லைனில் வரலாம். சரி, உங்களுடைய பதிவுகள் சிலதற்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், ராதா மேடம் உங்கள் குரலும் ஒன்னே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். மஞ்சள்
0: எம்பெருமாள் ஐயா, குறிப்பு கேட்டிங்களா ஐயா?
1: திங்கள்.
0: திங்களா?
1: ஆமாம்.
0: எப்படி சொல்கிறீங்க?
1: மாதத்தை திங்கள்னு சொல்லுவாங்க. 12 மாதங்கள், 12 திங்கள்.
0: என்னங்க புரியல?
1: உங்க சக அறிவிப்பாளர்களா இருக்கா பாருங்க, அவங்க கத்து கொடுத்ததுதான் எல்லாமே.
0: எல்லாமே கத்து கொடுத்த விவித் பாரதி நிறைய கத்து கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்போ.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சொல்லுக்கு போயிடணும். ஏன்னா பாருங்க, எவ்வளோ டஃபாக எடுத்துகிட்டு இருந்தாலும் ஈஸியாக நாங்கள் அப்படி ஜமாயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எப்படி பதிவு கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து. அடுத்தது வந்து ஒரு 3 எழுத்து சொல், முதலும் 3 சுட்டும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேம்.
0: உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா ப்ளீஸ். பாருங்க எப்படி எக்கோ அடிக்குது பாத்தீங்களா?
2: உங்க
0: பேர் என்னமா?
2: சொல்லுங்க.
0: அடுத்த சொல்லுக்கு போயிடலாமா நம்ம இப்ப?
2: முதலும் மூன்றும் சுட்டும்.
0: இந்த 3 எழுத்தோட இன்னும் 2 எழுத்து சேர்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வகை என்ன சொல்றது, சுவை சேர்க்கிறது உணவுக்கு. ஆமா, மொத்தத்துல இது ஒரு பெண்ணோட பெயர், 3
2: எழுத்துதான்.
0: இல்ல, உணவுக்கு சுவை சேர்க்கிறது, இது இல்லன்னா குப்பையிலேன்னு சொல்லுவாங்க.
2: உப்பு உப்பு
0: உப்பு உப்பு ஒரு வகை உப்பு. கடைசியில 2 எழுத்து சேர்த்தீங்கன்னா
2: முதலும் மூன்றும்
0: சேர்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுட்டு பெயர். இது இல்ல, குழப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு, பரவாயில்ல. அடுத்து நேரத்தை கேட்போம். உங்களுடைய முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, பாருங்க, அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு அப்படி லைன் கிடச்சோன்னே பேசிருங்க, அப்போதான் வந்து நேரத்தை நம்ம காக்க முடியும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: யார்
0: பேசுறீங்க? யார் பேசுறீங்க ஐயா?
3: சம்பத் மேடம்.
0: சம்பத் ஐயா, கேட்டீங்களா?
3: துவர்ப்பு
0: இல்லைங்க இல்லைங்க, ஒரு பெண்ணோட பெயர், மொத்தத்துல 3 எழுத்து இருக்கக்கூடிய ஒரு பெயர். அடுத்த நேரத்தை கேட்போம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, இப்படி பண்ணலாமா? இல்ல, நீங்க வந்து லைன்ல வந்தீங்கன்னா உடனே உங்களுடைய அந்த ஒலி அளவை, ரேடியோட ஒலி அளவை குறைச்சிட்டு நீங்க இங்க கவனம் செலுத்தணும். வணக்கம். ஹலோ
4: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: வணக்கம் மேடம், கேக்குதுங்களா?
0: கேக்குதுமா, யார் பேசுறீங்க? ஒரு வகை உப்பு அப்படின்னு சொன்னோம், திங்கள் சொன்னோம் நம்ம, இப்ப இந்துன்னு சொல்லிருக்கோம், ரெண்டே ரிலேட் பண்ணா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி?
4: ரெண்டுமே நிலவை குறிக்கும்.
0: சூப்பர், வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள்.
4: உண்மை கத்துக்கிறதா மேடம், டெய்லி கொண்டு வரீங்க, ரொம்ப அழகா கொண்டு வரீங்க. நாங்க தமிழ் கத்துக்கிறோம், படிச்சிருந்தாலும் புதுமையா டெய்லி தினந்தோறும் ஏதாவது ஒரு சொல் கத்துக்கிட்டே வரோம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.

0: ரொம்ப நன்றி.
1: நன்றிமா நன்றிமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க மேடம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது இந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த சொல்லு மூன்று எழுத்து இல்லையா, மொத்தம் மூன்று எழுத்து. முதலும் மூன்றும் சுட்டும், அதாவது இது அப்படின்னு சொல்லுவோம். இந்து அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். இரண்டு எழுத்து சேர்த்தால் ஒரு வகை உப்பு, இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத்தனை க்ளூஸோட ரொம்ப அழகாக பிரமிளா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள்.

இப்ப முகநூல்ல நம்ம வந்து ரெண்டு சொல் சொல்லிட்டு அதனால பதில்கள் கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க. அதை அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். முரளி அவங்க வந்து தனிமை பற்றிய பாடல்கள் எல்லாம் போட்டீங்க, ஆனா தனியா கேட்டாலும் இனிமை இனிமை இனிமை அப்படின்னு சொல்லி மாடம் பக்கத்துல இருந்து மதுரை சோ சண்முக சுந்தரத்தோட வணக்கம். எம்ஜி செல்வகுமார் வந்து 4 மணிக்கு என்னை தனியா விட்டுட்டு போறியே விவத் பாரதி அப்படின்னு இல்லைங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. யாருமில்லா தனியறையில் இதுவரை கேட்டிராத பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு மென்மையான சாங் அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்து, அடையாளம்பட்ட ஆசீர்வாஜம் ராஜேஸ்வரி அவங்க தனிமையிலே இனிமை காண தொடங்கி, யாருமில்லா தனியறையில் பாடலை போட்டு நிறைவு செஞ்சிட்டீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு வாழ்த்து சூளை ரீஜா மனோகரன், MNNMB நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறுவி அந்த இடத்துல இந்த குடும்பத்தோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிரபாகரன் அவங்களும் வந்து சொல் விளையாட்டில் இணைந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. ஆரம்ப பாடலே வெண்ணிலவை வானத்தில் பறக்க வைத்தது, மனதை குளிரச் செய்தது அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன், கமலாவரதன் அவங்களோட வந்து தனிமையிலே நான் வானொலியோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் திங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலேருந்து, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன், ஜெய ரகுராம், பிரபாகரன் இவங்க எல்லாம் வந்து திங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் உப்புமான்னு சொல்லிட்டாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து அதே பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லிட்டோம் இந்து அப்படிங்கிறது சரியான பதில். மேட்டுப்பட்டி கண்ணன் வந்து உற்சாகமாக தொடர வாழ்த்தியிருக்காங்க. செல்வகுமார் வந்து திங்கள் சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் இந்து உப்பு, வித்யா ரவி ஃப்ரம் பெரும்பாக்கம், அசோக்குமாரும் இந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுகுணா அவங்களும் சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. வீரராகவன் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவை எனக்கு மகிழ்வூட்டும், மதிக்கு இன்னொரு பெயருண்டு, மதியில் பதிந்த திங்கள் சிறப்புண்டு, இனிமை தரும் மங்கை இந்து, இதயத்தில் தரும் உந்து பண்பலை. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து கயல் கல்லுப்புன்னு வீரதுரை, கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் பதில் கரெக்டாக இந்துன்னு கொடுத்துருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் ஷோ ரொம்ப அழகாக இருக்குது, அதிலும் பிரமீளா அவர்கள் கூறிய விடை ரொம்ப கரெக்டாக இருந்தது வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் இந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் காலையில் 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நேயர் இப்போ வராங்க, அடுத்த நேயரோட வாய்ப்பு பறிப்போகுது அப்படின்னு சொல்லி நினைவு ஊட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய பதிவுகளை முகநூலில் போடுங்க. நீங்கள் வந்து லைனில் காலையிலெல்லாம் வந்திருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். சரியா, இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். வரப்போற இந்த பாடல் கமலஹாசன் அவங்களோட குரல்ல வரப்போற பாடல், அந்தரங்கம் படத்திலேருந்து நேதாஜி எழுதின பாடலுக்கு இசை ஜி தேவராஜன்.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம். இசையும் நானும் நிகழ்ச்சிகள்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: 102.3 FM. நேரம் பொழுது 4:23:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம அழகா நிலவோட வேறு பெயர்கள் அதுக்கான க்ளூஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அழகா சொற்களை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். அடுத்த நேயர் யாருன்னு நம்ம பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்மா.
1: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க? ஐயா சொல்லுக்கு போலாமா?
2: சொல்லுங்கம்மா.
1: இது வந்து ஒரு 5 எழுத்து சொல், சரிங்களா?
2: சொல்லுங்கம்மா.
1: கடை எழுத்த மாற்றினீங்கன்னா மகரமே ஆயிடும். அது அப்போ வந்து குறை, மாசு, குற்றம், பழுது இதெல்லாம் குறிக்கும் அந்த சொல். இதுவே அழகான ஒரு க்ளூ. இல்ல இல்ல, நிலவோட வேறு பெயர்களுக்கான க்ளூஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இது வந்து ஒரு 5 எழுத்து சொல்லுன்னு சொல்லணும். நம்ம கடை எழுத்து மகர மெய்யா மாறிடுச்சுன்னா குறை, மாசு, குற்றம், பழுது இதெல்லாம் குறிக்கும் அந்த சொல், சரிங்களா? 3 எழுத்து மகரமையானால் என்ன தெரியுமா? விளையாட்டு, தேர்தல், போர் இதோடு ஒரு தொடர்புடைய ஒரு சொல்லாகும். நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். யார் இப்படி பண்றீங்க? சரி, நீங்கள் வந்து தொலைபேசி இணைப்பு கிடைத்தவுடன் என்ன பண்ணோம் அப்படின்னா ரேடியோவோட ஒலி அளவை குறைச்சிட்டு நீங்கள் லைனில் வந்தீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து தெளிவாக உங்களுக்கு கேட்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலும் அழகாக எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத எல்லா நேயர்களும் கேட்டு மகிழலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
3: விஜயா பேசுகிறேன் மேடம்.
1: விஜயாம்மா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
3: சந்திரன் மேடம்.
1: இல்லை இல்லை, கடையெழுத்து இன் அது நீங்க சரியா சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த கடையெழுத்து மகர மெய்யானால் குறை, மாசு, குற்றம், பழுது இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லா அது மாறிடும், சரிங்களா? 3 எழுத்து மகர மெய்யா மாறுச்சுன்னா விளையாட்டு, தேர்தல், போர் இதோடு தொடர்புடைய ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். ஓகேம்மா, ஓகேம்மா, நன்றி, நன்றி. பாருங்க, நம்மளுடைய முகநூலில் வந்து பதில் வந்துருச்சு, ஆனால் நீங்கள் ஃபோனில் வந்து சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2952-0853 & 2838-9871 ரெண்டு எண்கள் உங்களுக்காக இருக்கு. இது மொத்தத்தில் ஒரு

0: இந்த எழுத்து சொல் நிலவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கடையெழுத்து மகரமையானால் குறை, மாசு, குற்றம், பழுது இதெல்லாம் வந்து குறிக்கும். அதே நேரத்தில் மூன்றாம் எழுத்து மகரமையா மாறுச்சுன்னா விளையாட்டு, தேர்தல், போர் இதோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும். மீரா வெங்கட்ராமன் தங்கம் வைரம் இவைகளை பாட்டில் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிறு ஒளிமழையில் கவிஞர் நேதாஜி, அப்புறம் வந்து நம்முடைய கமலஹாசனுக்கு இது முதல் பாடலாக அமைஞ்சது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலஹாசனோட குரல் அந்த பாட்டு கேட்டோடனே ஒரு மன நிறைவு வந்துருச்சிங்கன்னு சூழல் ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. வாழ்த்தும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கோபி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வந்த நேர்களே வராது கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா பேசுறீங்க. சொல்லுங்க ஐயா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மதுமதி. ஆமா, இல்ல இல்ல, நன்றி நன்றி. வணக்கம். இவர் வந்து அடுத்த நம்மளுடைய வச்சிருக்க க்வெஸ்சன் எல்லாம் அப்படியே அவுட் பண்ணிட்டு போறாரு. நிலவோட வேறு பேர்லாம் பௌர்ணமியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது ரொம்ப ஈஸியானதுதாங்க. ஒரு ஐந்து எழுத்து சொல், கடையெழுத்து மகரமையா மாறுச்சின்னா வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதிங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: மதிமுகம்.
0: மதிமுகம் இல்லையே. நம்ம வந்து இந்த விளையாட்டு விளையாட்டு விளையாடுவோம் இல்லீங்களா, அதுக்கு வந்து எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா, அதுக்கு என்ன என்ன வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம்? நம்ம
1: விளையாடும் போது இடம் கிடைச்சிருச்சு.
0: ஆமா, விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு மேடை கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லீங்களா, அதுக்கான இன்னொரு சொல்
1: வாய்ப்பு.
0: இல்ல, மூன்று எழுத்து சொல் நான் சொல்றேன்.
2: மறுபெயர்
0: ஐந்து எழுத்து சொல்லுது. கடைசி எழுத்து நீங்க மகரமையா மாற்றிட்டீங்கன்னா குறை, மாசு, குற்றம், பழுது இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மூன்றாம் எழுத்த மகரமையா மாற்றினீங்கன்னா விளையாட்டு, தேர்தல், போர் இதோடு தொடர்புடைய ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும். இல்லையே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: மேடம், அது வந்து கிரவுண்ட் மைதானமா?
0: மைதானத்துக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
3: கிரவுண்ட். கிரவுண்ட்
0: களம்னு சொல்லுவோம் இல்லீங்களா. களம் நான் சொல்லிட்டேன். அந்த களம்ல இருந்து அந்த மகரமைய நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு நடுவுல இன்னொரு ஒரு மெய் எழுத்து போட்டீங்கன்னா அந்த இன்னும் ரெண்டு எழுத்து கூட வரும். அஞ்சு எழுத்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை வந்து. என்னங்க?
3: குளம். குளம்
0: இல்லைங்க. இல்லைங்க, இவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சா? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, யார் பேசுறீங்க? என்னமா சொல்லுங்க. நல்லா இருக்கமா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு நேர் போயிட்டு விடைக்கு போயிடணும், ஏன்னா நேரம் ஓடிட்டே இருக்கு. வணக்கம். சொல்லுங்கம்மா, பதில் தெரியுதா?
4: சொல்லுங்க பாப்போம்.
0: அதாவது ஒரு ஐந்து எழுத்து சொல் கடையெழுத்து மகரமையா மாறுச்சுன்னா குறை அப்படி குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா வரும். மூன்றாம் எழுத்து வந்து மகரமையா மாறுச்சுன்னா விளையாட்டு, தேர்தல், போர் இதோட தொடர்புடைய ஒரு சொல் வரும். அதை கண்டுபிடிச்சீங்க. இதை கண்டுபிடிக்கலையே, என்ன பண்ணலாம்? இப்ப வந்துடும் விடை. சரியா? நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, நம்மளுடைய முகநூல்ல வந்து பதில் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்தோனி ராஜ் போட்டிருக்காங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ.
5: வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க ஐயா?
5: இல்ல
0: இல்ல இல்ல. நன்றி நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: கலங்கன்.
0: யார் பேசுறீங்க? சரஸ்வதி. இப்ப கண்டுபிடிச்சு திரும்ப வந்துட்டீங்க. கடையெழுத்து மகரமையானால் களங்கம் ஆயிடும். குறை, மாசு, குற்றம் இதை குறிக்கும். மூன்றாம் எழுத்து மகரமையானால் களம் ஆயிடும் இல்லீங்களா. விளையாட்டு களம், தேர்தல் களம், போர்க்களம் இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுண்டு. அதனாலதான் அப்படி குறிப்பு கொடுத்திருந்தோம்.

0: கலங்கன் அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. கலங்கன் அப்படிங்கிறது நிலவோட வேறு பெயர்கள்ல ஒண்ணு, சரிங்களா? ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நம்ம அடுத்த பாட்டு நம்ம கேட்கலாம். ரூப்குமார் ரத்தோட் திப்புவோட குரல்கள்ல வாலியோட பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்க இசையமைப்புல மின்னலை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதில் நடக்கும். நான் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழந்த உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேரம் பொழுது 4:38. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. போன சொல் வந்து கலங்கன் அப்படின்னு சொல்லி அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, அப்புறம் மீரா வெங்கட்ராமன், வனஜா சுந்தர், வேற யாரும் அசோக்குமார் களமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பொன்னேரி கலீல் அகமது இவங்கெல்லாம் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல் விளையாட்டு வளமை நம் திறமை காட்டும் இனிமை மாலை பொழுதின் வளமை மயங்க வைக்கும் குழுமைன்னு வீரராகவனோட பதிவு. ஓகே, இப்போ நம்ம வேகமாக வந்து அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அறிவு புத்தி இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது மரியாதை கௌரவம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். இரண்டே எழுத்து சொல் நிலவை குறிக்கக்கூடியது. நிலவே அழகு, அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் நம்முடைய அமுத தமிழில் அழகழகான சொற்கள் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு நம்ம இன்றைக்கி சொல் விளையாட்டு விளையாடிட்டுருக்கோம். 2952-0853, இன்னொரு எண் வந்து 2838-9871. வணக்கம்.
3: ஹலோ, மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க யார் சார்?
3: தியாகராயன் நகர், ரங்கராஜன்.
2: ரங்கராஜன் ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: வணக்கம்
2: விபத் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. மதிய யூஸ் பண்ணி நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு நமக்கு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: மேடம், சென்னை கும்பல் இருந்து ஹேமா மேடம்.
2: ஹேமாமா, உங்களுக்கு கேள்விக்கு போலாமா?
4: சொல்லுங்க மேடம். மதி கரெக்ட் தானே?
2: மதி கரெக்ட் தான் அது. ஓகே, அடுத்ததுக்கு போயிடணும் நம்ம வேகமா. இப்போ
4: சொல்லுங்க மேடம்.
2: இது வந்து 7 எழுத்து சொல். முதல் 3 வந்து பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கு கிட்டியது அமுதம். ஆக்சுவலி அதுல வந்து லாஸ்ட் விட்டுருங்க, 3 மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து கடை 4 ஒளியை குறிக்கும் சூரியன் சந்திரனோடு தொடர்புடையது. சூரியன்ல இருந்து இதெல்லாம் வந்து விழும் நமக்கு
4: கதிர்கள்.
2: கதிர்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்களேன்.
4: சூரிய ஒளி. ஒளி
2: இல்லையே, நம்ம 7 எழுத்து சொல்லிருக்கோம் இல்லையா மொத்தமா. இல்ல இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் அப்படி நெருங்கிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சா வந்துடும்.
4: சூரியன்ல இருந்து வருது கதிர்கள். கதிர்கள் தான்
2: இல்ல, இன்னொன்னு கூட நம்ம சொல்லலாம். பரவாயில்ல பரவாயில்ல, முதல் 3 எழுத்து எடுத்து கொடுத்துருக்கீங்க அடுத்த நேருக்கு இல்லையா. ஓகே ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடை 4 வந்து ஒளியை குறி

0: நம்ம சொன்னோம், சூரியன் சந்திரனோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து இதோ அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: சந்தானம்.
0: சந்தானம் ஐயா, பதில் போயிடலாமா? என்ன பதில்?
1: வெப்பமா?
0: இல்ல இல்ல. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது அமுதம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இம்மை விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு நாளே எடுத்து சேர்த்தோம்னா அந்த பேர் வந்துடும். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஹலோ பேசுங்க. லைனில் வந்துட்டு பேசாமல் இருந்தால் அடுத்த வாய்ப்பு போகுது இல்லைங்களா? அடுத்த நேருக்கு வணக்கம். சொல்லுங்கம்மா, அடிச்சு தூள் கிளப்புங்க. அமுத கிரணன். அமுத கிரணன் அப்படிங்கறது நிலவோட. ஆமா ஆமா. நன்றிமா, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். அமுத கிரணன் அப்படிங்கிறது பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கு கிட்டியது அந்த அமுதம், அதோட அமுத எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து கடை நான்கும் ஒளியை குறிக்கும், சூரியன் சந்திரனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அமுத கிரணன் அப்படிங்கிறது நிலவோட இன்னொரு பெயர். சரி, இன்னொரு ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூவோட நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதாம்மா, நம்ம நேரா சொல்லுக்கு போயிடலாம், ஏன்னா நேரம் ஓடிட்டே இருக்கு. கடை மூன்றும் சுடர் ஒளியை குறிக்கக்கூடியது.
3: சுடர் ஒளி
0: குறிக்கக்கூடியது. முதல் இரண்டு பகலுக்கு எதிர், இருளை குறிக்கக்கூடியது. இரவும் வரும். அதுல வந்து கொஞ்சம் அப்படி கட் பண்ணி நீங்க எடுத்துக்கணும், இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். கடை மூன்றும் சுடர் ஒளி, அதை குறிக்கக்கூடியது. மொத்தத்துல இது வந்து ஒரு ஆறு எழுத்து சொல். இல்ல இல்ல இல்ல இல்ல. முதல் இரண்டு பகலுக்கு எதிர்னு சொன்னோம், அது அது நீங்க என்ன சொன்னீங்க?
3: இரவு.
0: இரவு சொன்னீங்க, அதை கொஞ்சம் அப்படி சுருக்கிக்கணும். பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லீங்களா?
3: இரவு பொழுது, ராத்திரி.
0: ரா மட்டும் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு நாலு எழுத்து சொன்னீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அன்பழகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், எங்க இருந்து சார்?
4: ஐயோ, மாங்காட்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரிஞ்சதுங்களா சார்?
4: ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு போதும் மேடம்.
0: அப்படிங்களா? சரி சரி. பரபரப்பா அப்படி நம்ப முடியாத வெதுக்கி இருக்கீங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க. பாருங்க, இத சொல்றதுக்குமே வந்திருக்காரு. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். இன்னொரு பெயர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அதாவது நிலவோட வேறு பெயர்கள்னா அப்படி போனீங்கன்னா அப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம், நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்து சில நேர்கள் வந்து அப்படி நெருங்கி வரும்போது அது வந்து ஒரு டவுட் வந்துருது அவங்களுக்கு, அதனாலதான். சரி, பிரபாகரன் அமுத கிரணம் சொல்லியிருக்காங்க, பூஜா ராஜா அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க, ராக்கதிர்னு மீரா வெங்கட்ராம்னு ராக்கதிர் கொடுத்துருக்காங்க, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் நடராஜன் சுப்பையா அவங்க, பெரும்பாக்க மனஜா, கமலா வரதன், பிரபாகரன், இவங்க எல்லாருமே வந்து ஏழுக்கினர் தேவ அமுத அது கண்டுபிடிச்சிருக்காரு, பிரபாகரன் மதி கண்டுபிடிச்சிருக்காரு, எல்லாமே பாதி பாதி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. தீநகர் ரமாரவி அவங்களும் வந்து கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்திருக்காங்க. பெரும்பாக்க மனஜா சுந்தர் அமுத கிரணன் சொல்லிட்டாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து அமுத கிரணன் சொல்லியிருக்காங்க. பூஜா ராஜா, ரங்கராஜன் இவங்க எல்லாமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து நன்றியும் வாழ்த்துக்களும். கேம் ஷோவில் நேர்களோட பதில்கள் சூப்பராக மனநிறைவாக மகிழ்ச்சி

0: நேரம் பொழுது 4:50. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிறைவா ஒரு சொல் உங்களுக்காக சொல்லலாம், நீங்க வரலாம். 2952-08-53 இன்னொரு எண் வந்து 2838-9871. வணக்கம். வணக்கம், ஹலோ, பேசுங்க.
1: வணக்கம், வாழ்க வாழ்க்கும்.
0: நல்லா இருக்கும்.

0: ஐயா கேள்விக்கலாமா?
1: ஈஸியா
0: தான், ஈஸியா தான். இது வந்து ஒரு நான்கு எழுத்து சொல், சரிங்களா? கடை மூன்றும் ஒரு உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மொத்தத்துல நான்கு எழுத்து சொல். இது செல்வத்தை குறிக்கும். செல்வத்தை இவரு தான் நமக்கு தர்றாரு. செல்வத்தை இவர் தான் நமக்கு தர்றாரு. மூன்றாம் தலைமுறை உறவு, அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, கடை மூன்றும் அந்த சொல் தரக்கூடிய பொருள்.
1: மூன்றாம் தலைமுறை உறவா?
0: ஆமா ஆமா.
1: தாத்தா, பாட்டி, தாத்தா
0: அப்படி சொல்லி பாக்கலாங்கிறீங்களா? மொத்தத்துல செல்வத்தை தரக்கூடிய ஒருத்தர் அவரோட பேர். அடுத்த நேர் ரெடியா இருக்காங்க, சொல்லிடுவாங்க, கேப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? பேசுங்க.
2: ஹலோ,
0: சொல்லுங்க, பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
2: கேக்குது மேடம்.
0: ஆ, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: என்ன சொல்லுங்க மேடம்?
0: உங்க பேர் என்னங்க ஐயா?
2: என் பேர் அன்பழகன் மேடம்.
0: அன்பழகன் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? செல்வத்தை தரக்கூடிய ஒருவர் இந்த பெயர்ல இருக்காரு. கடை மூன்றும் ஒரு உறவு முறையை, அதாவது மூன்றாம் தலைமுறை உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு ஆண். சரி, நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசலாம். யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க. பாருங்க, லைன்ல தானே பேசணும் தானே. வணக்கம். நான் பேசுறது எனக்கே போட்டு காட்டுறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். யார் சொல்றீங்க?
3: சாய்பட்டே வெங்கட் மேடம்.
0: சொல்லுங்க வெங்கட் சார்.
3: பேரன், மூன்றாம் தலைமுறை பேரன்.
0: ஆ, ஓகே.
3: அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க?
0: இன்னொன்னு வந்து செல்வத்தை தரக்கூடியவர்
3: குபேரன்.
0: கரெக்டா, நாலு எழுத்து சரியா போச்சு. ஓகே,
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நிகழ்ச்சி நிறைவடையும் தருணமும் வந்துருச்சு. இப்போ இன்னொரு பாட்டு கூட நம்ம கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பதிவுகள்லாம் அப்படி பார்த்துட்டு அந்த பாட்டை நம்ம கேட்டுடலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஜெயக்குடி இவங்கெல்லாம் வந்து 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிசைவாக்கம் சவுந்தரராஜன், மீரா வெங்கட்ராமன் அவங்கெல்லாம் வந்து ரா கதிர், அதுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. நிலவை கருவாக கொண்டு கேள்விகளையும் பாடல்களையும் ஒரு சேர தொகுத்து தருவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து, கமலா வரதன் நிலா கதிர் அப்படி சொல்லியிருக்காங்க. ரா கதிர்னு பிரபாகரனோட பதிவு. மஞ்சள் நிராவுக்கு ஒரே பொழுது அந்த காலம் கடந்த பாடல்கள், வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கமலாவரதன். பூஜா ராஜா, ஏழ்கிணறு தேவா, பெரும்பாக்கம் அனஜா, அப்புறம் அன்புராணி, கலீல் அகமது, மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைய சொல் விளையாட்டில் நிலவு சார்ந்த பாடல்கள் கேள்விகள் எங்கள் செவிக்கும் விருந்தாக அமைந்தது, வழங்கிய ஆர்ஜிக்கு நன்றின் பிரபாகரன். அவங்களே வந்து சரியான பதில். ஹரிஹரன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கமலாவரதனும் சரியான பதில். அப்புறம் கவுந்தபாடி சின்னியப்பன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவாக வரப்போற பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்கள், கண்ணதாசனோட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில் பெரிய எடுத்து பெண் படத்துலேருந்து. அஞ்சு வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, இனி வரப்போறதும் அதே நிலா தான். எப்போதும் நமக்கு வந்து கண்ணுக்கு அழகு குளுமை தரக்கூடிய அந்த நிலவு, அதோட வேறு பெயர்களோட இன்னைக்கு நம்மளுடைய சொல் விளையாட்டு வளர்ந்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சொல் விளையாட்டாமல் இருந்துச்சு. பங்கேற்ற கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது.

0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: இந்த கலியுகம் நேர்மாறானது, எதாவது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:10:35.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம ஏதாவது ஒரு தலைப்பை குறித்து கொடுத்து வந்து நேயர்கள்கிட்ட வந்து பேசுவோம். அந்த தலைப்பு குறித்த கருத்துக்களை வந்து நேயர்கள் நம்மக்கிட்ட தொலைபேசி வழியாக பகிர்ந்துக்குவாங்க. அந்த நிகழ்ச்சி தான் இது. புதிய நேயர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரொம்ப நாள் ஒரு கனவு, நீங்கள் காண்கின்ற அல்லது கண்ட கனவு ரொம்ப நாள் கழித்து நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில், பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். உங்கள் கனவு நனவான அனுபவம் குறித்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044-2952-0853, மற்றும் ஒரு எண் 044-2838-3871. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன டாபிக் பற்றி பேசலாம். உங்கள் கனவு நனவான அனுபவம் குறித்து எங்களோடு பேசுங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். வணக்கம் மேடம். கோயம்புத்தூர்ல பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார் சொல்லுங்க, நீங்க வந்து ரொம்ப நாள் கண்ட கனவு நனவான அனுபவம் குறித்து பேசுங்க.
1: அதாவது ஃப்ரெண்ட் ரொம்ப நாளா பழகிட்டு இருந்தோம், அது வந்து சில நேரத்துல டச் விட்டு போச்சு. இப்ப வந்து அந்த கனவு நினைச்சது அது நிஜமே நடந்து போச்சு.
0: அதாவது என்ன சொல்ல வரீங்க நீங்க, மறுபடியும் சொல்லுங்க.
1: ஃப்ரெண்ட் நண்பன் நண்பன் வந்து கொஞ்ச நாள் கனவுல கனவா இருந்தா
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன, அது நனவான நேரத்துல நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க?
2: ரொம்ப நாளா நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் மேடம்.
0: காரா?
2: ஆமா மேடம்.
0: வாங்கிட்டீங்களா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார் சொல்லுங்க, உங்களுடைய கனவு நனவான அனுபவத்தை பத்தி சொல்லுங்க.
3: ஆமா மேம், என்னுடைய கனவு ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எனக்கு குலு மணாலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு கனவு மேம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அங்க போகணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட். அப்புறமா நானு ஒர்க்குக்கு வந்த உடனே ஒரு டூருக்கு போகணும் அப்படின்ட்டுன்னு நான் பிளான் போட்டு நல்ல காசு அப்படிங்கறத சேர்த்து நானு அங்க போனேன். அதுவும் எனக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போனேன். அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது லைஃப்ல நான் நினைச்சேன், அந்த குலு மணாலிக்கு போகணும்னு. அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து போக வேண்டியதா இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போனோம்னு சாதிச்சுட்டா சந்திரசேகர் அப்படின்னு என் தோல நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன்.
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ, சைதாபேட்டில் ஆனந்த் மேடம்.

0: ஆனந்த் சார் சொல்லுங்க, என்ன கனவு கண்டீங்க, என்ன நனவாச்சு?
1: கனவு என்ன தெரியுமா மேடம்,
0: நிறைய பேருக்கு நிறைய விதமான கனவு, நிறைய பேருக்கு அந்த நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசையாகவே இருக்கும். சிலருக்கு உடனடியாக அது நடந்துடும், சிலருக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆண்டு பல ஆகும். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஒரு குறிக்கோள், லட்சியம், கனவு அப்படிங்கிறத அடையும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனி. அதையெல்லாம் நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக பதிவுகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் ஆமுத்துலிங்கம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 5:22:45. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் கனவு நனவான தருணம் எப்படி இருந்தது, அந்த அனுபவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேயர்கள்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி, சொல்லுங்க, உங்களுடைய கனவு நிறைவேறிய தருணம்.
1: எனக்கு வந்து வைர நெக்லஸ் வாங்கணும்னு ரொம்ப வருஷமா ஆசை.
0: ஆஹாஹா, மிகப்பெரிய ஆசை நிறைவேறியதா?
1: நிறைவேறிடுச்சு, ஒரு வருஷம் முன்னாடி நிறைவேறிச்சு.
0: ஓ, எத்தனை வருஷ கனவு உங்களுக்கு? அது
1: கனவு எனக்கு, அது
0: 10 வருஷ கனவு. தங்கம் வெள்ளி எல்லாம் வந்து சேர்த்துட்டீங்க? அதான், தங்கம் வெள்ளி எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டீங்க, அதனால வைரத்துக்கு போயிட்டீங்க.
1: ஆமா, ஒரு ஆசைதான்.
0: ஆசைதான், மகிழ்ச்சி நிறைவேறியது. சரிம்மா, சரிம்மா, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், குடமாண்டப்பட்டிமா.
0: சொல்லுங்க ஜெயசீலன் ஐயா, சொல்லுங்க, உங்களுடைய ரொம்ப நாள் கனவு என்ன, எப்ப நிறைவேறிச்சு?
2: அதாவது இது ரொம்ப நாள் கனவுமா? ஆரம்ப காலத்துல நான் வந்து பொருளாதாரத்துக்கு குடும்பமே ரொம்ப கம்மியா வீக்கா இருந்தது. ஒரு அரசு பணி கிடைக்காதான்னு ஏங்கி நிறுத்தம்மா ரொம்ப நாளாவே. 1967 July அரசு பணிக்கு, ஆட்சியர் பணிக்கு அரசு பணியில் சேர உத்தரவு வந்ததும்மா.
0: மகிழ்ச்சி.
2: அந்த சபாநாயகர் போஸ்ட் வளர்த்து கொடுத்தாங்க, பட்டியல கண்ணில் ஆனந்த கண்ணில் பலபலன்னு அப்படி வந்ததும்மா.
0: ஆமா ஆமா, வாழ்க்கையே நிறைவாயிடும் இல்லையா அரசு வேலை அப்படின்னு.
2: அதுலதான் என் வாழ்க்கையை முன்னுக்கு வந்தது.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப அழகா நிறைய பேர் வந்து தன்னுடைய கனவு நிறைவேறிய அந்த தருணத்தை வந்து அழகா அனுபவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், வாழ்த்துக்களை மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க யார் பேசுறீங்க?
3: அம்பத்தூர் மேடம். 1973 மேடம் ரப்பர் பால் கிரிக்கெட் பந்து தொடங்கினேன். செங்கூர்ல திருவள்ளூர் மாவட்டத்தின் சக்கரவர்த்தி சீக்கிரட்டா ஒருத்தர் இருந்தாரு, சீக்கிரட்டா ரவிச்சந்திரன் தான் சொல்ற அளவுக்கு நான் கனவு கண்டேன் மேடம். காலேஜ்ல எல்லாம் எல்லாருமே யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ், அதே மாதிரி வரணும்னு நினைச்சா ஒரு 70% வந்து சேர்ந்தேன். அதே கிரிக்கெட்ல வந்து பிராக்டிஸ்ல அடிப்பட்டா கூட உயிர் போயிடும் மேடம். கஷ்டப்பட்டு நாங்க கரையேறி வந்தோம். அந்த கனவு நிறைவேறது ரொம்ப மகிழ்ச்சி. எங்க டீம் பேர் ரேடியோல வந்தது மேம், 1990 வெஸ்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுது மேடம்.
0: பெரிய பெரிய குறிக்கோள் அடைஞ்சிருக்கீங்க.
3: சிம்பிளா உடஞ்சிரும் மேடம், எங்க ஃபாஸ்ட் பாலர் போட்டேன்
0: உயர்ந்த குறிக்கோளை வந்து நம்ம உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிற விஷயங்கள் அது வந்து நல்ல விதமாகவும் இருக்கணும், உயர்ந்த சிந்தனையாகவும் இருக்கணும், நல்ல நோக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான எண்ணங்கள் எப்போதுமே நிறைவேறும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, யா சொல்லுங்க.
4: நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் பைக் வாங்கணும் ஆசை, வாங்க முடியல. ஆனா என் பையன் படிச்சு வேலைக்கு போய் வாங்கிட்டான், அது ஒரு பெரும் வாங்கிட்டேன், அது ஒரு சந்தோஷம் எனக்கு.
0: அது ஒரு உங்களுக்கு நிறைவேறாத ஆசையை உங்களுடைய மகன் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி,
4: அதான் சந்தோஷம்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்க. நன்றி, நன்றி,
4: நன்றி.
0: ரொம்ப அழகா அவங்களுடைய கனவு, இந்த கனவு அது சின்ன கனவா இருந்தாலும் சரி பெரியதா இருந்தாலும் சரி இதை நான் விரும்பினேன், அது கிடைச்சிது, அந்த நேரத்துல இந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்முடைய நேர்கள்லாம் ரொம்ப அழகா நேரலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 5:27.

0: திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய அந்த அழகான பாடலை கேட்டும் கவிஞர் வாலி எழுதிய பாடலது இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேரம் 5:32. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் கனவு நனவான அனுபவம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நேயர்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் புதிய நேயர்களும் பங்கு பெறலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-29-52-08-53 மற்றும் ஒரு எண் 044-28-38-987-1. இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலூர்லேருந்து சாந்தி ஜெயராமன் பேசுறேன்.
0: சாந்தி அம்மா சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சா?
1: நிறைவேறிச்சுப்பா.
0: என்ன கனவு?
1: கத்துக்கிட்டேன்.
0: வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க?
1: கத்துக்கிட்டேன். வெளியிலாம் ஓட்ட மாட்டேன்.
0: எவ்வளவு நாள் ஆசை உங்களுக்கு?
1: ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி டெய்லரிங் தெரியும்,
0: அதுவும் நிறைவேறிச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிம்மா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சென்னை கே கே நகர், மீனாட்சி சுப்பிரமணி, மோகனா பாலசுப்ரமணி.
0: சொல்லுங்கய்யா, சொல்லுங்க.
2: அதாவது சின்ன வயசுல எங்க சொந்தக்காரங்க மூலியமா ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போற வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்க வந்து கிராமத்துல இருக்கிற ஆளுங்க, கிராமத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க. நம்ம சென்னையில சிட்டில வளர்ந்துருக்கோம். அப்ப நம்ம போய் எப்படி அப்படின்னு பார்த்தா அங்க போய் அவங்களும் கஷ்டப்பட்டுதான் இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் வந்து வெல்டர், கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்காக நானும் வெளிநாட்டுக்கு போனேன். அது ரொம்ப எதிர்பாராமையும் அந்த பாஸ்போர்ட் வாங்கினது, அந்த இது போனது எல்லாமே ஒரு இயல்பான நடந்த ஒரு சந்தோஷம். இப்ப எனக்கு அப்புறம் வந்து என் பிள்ளைங்களுக்கு அந்த எனக்கு அந்த ஆசை வரும் இல்லையா, நம்ம எப்படி இது பண்ணோம் அப்படி. அதே மாதிரி என்னுடைய பொண்ணுங்க இருக்கு, அவங்களுக்கும் பாஸ்போர்ட் வந்து உடனே கிடைச்சது இருக்குங்க. ஆனா அவங்க ஒரு கம்பெனில ஒரு அவங்க ஆயா தவறதுக்கு ஒரே ஒரு லோக்கல்ல இருந்து பிளைட்ல வந்தாங்க.
0: உங்களுடைய உங்களுக்கு நிறைவேறாத ஆசை உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைவேறிச்சா?
2: இல்ல இல்ல, அதாவது அவங்க வந்து நான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி நம்ம போய் வெளிநாட்டுல போய் 2 வருஷம் தங்கி இருந்து நம்ம சம்பாதிச்சு வந்த மாதிரி பிள்ளைங்களும் அத மாதிரி வளரணும்னு நினைச்சு பார்த்தப்போ அவங்க ஒரு கம்பெனி மூலியமா ஒரே வாரத்துல 10 நாள்ல
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க, உங்களுடைய கனவு நிறைவேறியதா?
3: கண்டிப்பா நிறைவேறிச்சு. எப்படின்னா நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. கோவை மாவட்டத்துல மக்கள் எல்லாம் பாக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்களோட அந்த கொங்கு தமிழ்ல பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஒரே ஒரு தர முதல்ல ஒரு கா போனோம், போயிட்டு ரொம்ப அவசரத்துல திரும்பி வந்துட்டோம். அப்புறமா திரும்ப வந்து 4 தர போன பாருங்க.
0: அவசர அவசரமா போய் சரியா பார்க்க முடியலையேன்னு 4 தர மறுபடியும் போயிட்டீங்க?
3: ஆமா, போயிட்டு அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் வீட்டுல 10 நாள் தங்கி இருந்துட்டு அந்த மக்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து ரசிச்சு இப்ப வந்து நான் அதே மாதிரியே அவங்கள்ட்ட நான் போய் பேசும்போது அவங்கள மாதிரியே நான்
0: அவங்க மொழியிலேயே பேசுறீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு,
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆசைகளாக இருந்தாலும், சிலருக்கெல்லாம் நிறைவேறவே முடியாது அப்படிங்கிற ஆசைகள்லாம் கூட நம்முடைய நேர்கள் நிறைவேறியதாக ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேறுது அப்படின்றதையும் ரொம்ப மனதார மகிழ்ந்து சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை தான் பேசிகிட்ருக்கோம். நம்முடைய கனவு நிறைவேறிய அந்த தருணத்தில் நம்முடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வர பாட்டு. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடிய பாடல். பழனி பாரதி எழுதியது. தேவாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டோம். இது பூந்தென்றல் நிகழ்ச்சி, உங்கள் கனவு நினைவேறிய அனுபவம், அதை பற்றி தான் நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க சார்,

0: சொல்லுங்க, உங்களுடைய கனவு நிறைவேறியதா?
1: என் கனவு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. கைத்தொழில் தான் கத்துக்கிறேன்.
0: நிறைவேறாது அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் கூட நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? நன்றிங்க சார். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சூர்யா டெய்லர் பேசுறேம்மா.
0: சூர்யா சார் சொல்லுங்க.
2: நான் 22 வருஷமா டிநகர்ல பாத்திமா பிளாசால வேலை செய்தேன்.
0: சரி.
2: அவங்க வந்து ரெண்டு பேரும் கணவர் மனைவி இறந்துட்டாங்க, ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு. ஓஹோன்னு ஓடிச்சு நல்லா. மலேசியால வந்து தச்சாங்கன்னா கட்டி பிடிச்சுக்குவாங்க அவங்கள. அவங்கள பேட்டர்ன் பிளவுஸ் எல்லாம் சூப்பரா தைச்சு
0: கொடுப்பேன்.
2: இப்ப கூட யாருன்னா வந்து கேட்டா கத்து கொடுத்த ரெண்டு மூணு பேருக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டான், நல்லா சம்பாதிக்கிறாங்க.
0: சரி சரி, சரிங்க சார். நீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிச்சோ இல்லையோ நீங்க 4 பேருக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி சார்.
2: இல்லம்மா, ஒரே ஒரு நம்ம ஊர்ல இருந்து ஒரு லேடி வந்தது, அந்த அம்மா கத்துக்கிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போச்சு.
0: சரிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி.
2: நல்லா கத்து கொடுத்தோம், இன்னும் யாருனா இருந்தாலும் உங்க மூலியமா அனுப்புங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றிங்க சார். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கேக்கு தம்பர் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சார் சொல்லுங்க, எந்த மாதிரியான கனவு கண்டீங்க, நிறைவேறிச்சா இல்லையா?
3: நிறைவேறிச்சு மேடம். ஆனா ஒரு சோகமான நிறைவேறுச்சு. எப்படின்னா, என் அன்பு மனைவி சுமங்கலியா போனோம்னு நினைச்சேன். அது கடவுள் நல்ல நாளா பார்த்து இட்டு பண்ணார் பாருங்க, அதுதான் எனக்கு நிறைவேறிச்சு.
0: சரிங்க சார், வருத்தமான ஒரு இது கனவை சொல்லியிருக்கீங்க.
3: ஆமா, அது என்ன பண்ணுன்னா சொல்ல வேணாம்னு தான் பார்த்தேன். ஏன்னா அந்த கடவுள் அந்த கரெக்டா அந்த நிறைவேற்றிட்டாரு. நல்ல நாளா உன் திருவடியில சேரணும், என் மனைவி சுமங்கலியா போகணும், நாங்க ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணுவோம் எப்பவுமே. அவ
0: முந்திக்கலாம்
3: போயிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா இல்லைங்களா?
0: நிச்சயமா.
3: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி சார். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம், முருகன் பேசுறேங்க.
0: முருகன் சார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கேக்கேன்னு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: கனவுன்றதை விட லட்சியமா இருக்கு, பிடிச்சிட்டு இருக்குங்க. படிக்கணும்னு இருக்கேன், படிச்சுட்டும் இருக்கேன், கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேங்க.
0: சரிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. நம்முடைய லட்சியம், ஆசை, கனவு இதெல்லாம் வந்து நிறைவேறிய தருணத்தை பற்றி ரொம்ப அழகாக நேயர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 5:45. நேயர்களை நீ கேட்கலாம் ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி.
5: Hello friends, thanks for joining me on Spice, the voice of hope. I am RJ Chetan. Welcome to another inspiring episode which will surely be of utmost help. If you feel that you are unhappy with your job and it's beginning to destroy your mental and physical health, if you want some really useful or practical advice on what to do in such a situation, then listen on. I want you to take a step back and glance over your career. Do you feel that your job is ruining your life? So many people feel the same. If that's the case, I wouldn't be surprised, because many people work at a job they should have no part of, and then they suffer the consequences. You know guys, there may be many reasons why they are enduring the misery of being in an unsuitable job. Maybe they needed the money to provide for themselves or their family. Maybe they felt that other people would be proud of them if they took the job, no matter the motivation. The result is that this decision to take that particular job didn't work out at all. What makes matter worse is the job doesn't take up few hours a day. It's the single biggest time sucker of an individual's entire week. You'll spend more time working than you do enjoying yourself after work and on the weekend. That means, if your work is boring, you're spending the majority of your awake hours doing something that doesn't satisfy you. So it's no wonder that working at a job that's not for you is

0: of work like it's sure to kill you. You're also struggling with the fact that your anxiety is hard to explain to the people who care about you. At this point, you come to the juncture where even money which you are being paid does not matter. You feel the paycheck isn't worth it anymore. You'd rather be broke. No amount of money can alleviate the terror of spending 45 hours at the last place on earth you'd want to be. If being broke is the penalty that comes with escaping this 9-to-5 slavery, you're thinking, so be it. It's me, Chetan, with you on Spice, the voice of hope. Let's continue this very complicated yet commonly occurring topic on what to do when you really don't like your job and are fretting over it till it hurts you mentally and physically. Actually, friends, if you were really stuck in such a job, you would be relieved if you got fired. This is similar to the feeling of not caring two hoots about your work performance. But it's worse because you're acknowledging that your life would actually be better if you were unemployed without an income than working at this job. Often you may not want to quit for fear of what people think. So we'd rather be fired too and be rid yourself of this treacherous job. Though quitting by your own will is always the better option. So guys, please listen carefully. If your job is literally consuming you and owns your thoughts at work and when at home too, it's time to seriously rethink. If you are having a hard time distracting yourself with the things you used to enjoy because your big job problem is nagging at your attention, guys, trust me, it's time you need to get a fresh start and to feel happy again. The best way to save your mental and physical composure is to have a plan. You have a plan and need to move on. Say you were planning on becoming an entrepreneur and were building connections. Now pick up all those connections and it's time to stop worrying and to move on. Because guys, life is indeed a big adventure. On that positive note, this is Chetan saying bye. You've been listening to Spice, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can always call or message us on 09515227039. I repeat, 09515227039. Write to us on feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ், விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சி. இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 5:55 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். உங்களுடைய கனவு நிறைவேறிய அனுபவம், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம நேர்கள்லாம் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து முகநூல்லையும் நம்முடைய நேர்கள் அதற்கான பதிவுகளை போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. கமலாவரதன் பதிவு போட்டிருக்காரு. சாந்தி ரமேஷ், அதே போல் மேற்கு மாம்பலத்திலேருந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், புரசைவாக்கத்திலேருந்து சௌந்தரராஜன், மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம், மேட்டுப்பட்டி கண்ணன், மேலப்பேடு தயாளன், கோபியிலேருந்து ராஜ மாணிக்கம், ஃபேஸ்புக் வீரராகவன், கௌசல்யா தண்டபாணி, முகமது மியான், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், கோபி மயிலாப்பூர்லேருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஹரிஹரன், சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, காட்டுப்பாக்கத்திலேருந்து அந்தோனிராஜ், பிரபாகரன், மணலி மாறன் பழனி இவங்கள்லாம் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேர்கள் முகநூலில் அவங்களுக்கு தெரிந்த பதிவுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் நன்றி. வர பாடலோடு பூந்தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதோடு நான் 8 உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக மீண்டும் ஆர்ஜே அனுராதா நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

அந்தி சாயும் இந்த வேளையில் இறைவனுக்கு பாமாலையால் அர்ச்சனை செய்யும் நேரம் இது. திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல்

நிறைந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளை. ஊர் மாறி பேர் மாறி உருமாறி கருமாறியாய் ஆதிசக்தியாய் விளங்குபவளின் அருளை பொழிபவளை மனம் நிறைந்து வழிபட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடல் மூலமாக இளையராஜா இசையமைத்து தீபன் சக்கரவர்த்தி டி கே எஸ் கலைவாணனுடன் இணைந்து பாடியிருந்தது அந்த பாடல். வாலி எழுதியது. தாய் மூகாம்பிகை படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. நேரம் பொழுது 6:09. இனியதோர் மாலை வேளையில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

ஆதி ரங்கனின் பதம் பணிந்தோம். அந்த பாடல் மூலமாக வாலி எழுதியது அந்த பாடல். இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன், சோபனா பாடியிருந்தார்கள். இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் மனோ பாடியிருப்பது பழனி பாரதியின் பாடலுக்கு இசை சிற்பி. மேட்டுக்குடி என்ற படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது இந்த பாடல். யாரு மற்றோருக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுங்கள். கருணை கொண்டவன் இருக்கும் இடம் சொர்க்கமாகும், அதுவே இறைவன் இருக்கும் இடமுமாகும்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் பொழுது 6:19 45 பக்தி மாலையில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் சுப்ரபாதம். இந்த படத்திலிருந்து வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் குரல்களில், கண்ணதாசன் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் இப்பொழுது 6:24:45. தியானம். தினமும் 5 நிமிடம் தியானம் செய்தால் நம்மை நாடி நன்மை வரும், தீமைகளும் மறையும் குறையும். நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்துவின் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் சலங்கை ஒலி படத்திலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ

0: ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு J.P. நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும் வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் பொழுது 6:40.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி கேட்கலாம் என் விருப்பம். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது வைரமுத்துவின் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாய்மரக் கப்பல் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம். இசையும் நானும் நிகழ்ச்சிகள்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரும் பொழுது 6:47, 25:00.

கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் என் விருப்பம். இனி என் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் ஓய்வதில்லை இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.

0: வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத இவ்வளவு வேகமா போகாதன்னுட்டு இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே
1: மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. ஓகே,
0: அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
1: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
2: தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது, ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழந்த உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: நேரம் பொழுது 6:54, 10:00. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கமலாவர்தன், பாபு முள்ளக்காடு, நடராஜன், சுப்பையா புத்தகரம் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், மனமயங்கும் பாடல்களை ரசிக்க என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். ஈர தாமரை பூவே உன் இதழில் எத்தனை சாரல் பாடல் மாலை நேரத்து கவிச்சாரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ராஜமோகினி சுகராஜதேவினி பாடல் மாலை நேரத்து கவி மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபாகரன். அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் SPBS ஜானகி இவங்களோட குரல்களில் ராஜமோகினி பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் என் விருப்பத்தில் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீவர்தினியின் குரல்களில் வித்யாசாகரின் இசையமைப்பில் பூப்பறிக்க வருகிறோம். இந்த படத்திலிருந்து

ஒலிதா அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாய்மரக்கப்பல், காதல் ஓய்வதில்லை, பூப்பறிக்க வருகிறோம் இந்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களே, இனி நாம் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் குடியிருந்த கோயில். இந்த படத்திலிருந்து டி எம் சுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் வாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

Hey.

0: பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்க கூடாதோ அதில் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது. ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
3: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
5: திரைகானம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் போன்ற கவித்துவமான பாடல்களை ரசிக்க திரைகான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம்னு பிரபாகரன் அவங்களோட பதிவு. எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் பகுதியிலிருந்து, பக்தி மாலையோட பாடல்களும் என் விருப்பமாக உங்கள் விருப்ப பாடல்களும் அனைத்தும் சூப்பரா இருந்துச்சு. குடியிருந்த கோயில் பட ஆரம்ப திரைகானத்தின் பாடலும் இனிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. பி புஷ்பா, அனுராதா மேடம் வணக்கம், இனிய இரவு வணக்கம். திரைகான நிகழ்ச்சியில் பாடல்களும் அருமையாக இருக்குது, பக்தி பாடல்களும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பம்மல் மூவேந்தர் நகர் புஷ்பா அவங்களுடைய வாழ்த்து. நேரம் பொழுது 7:10.
6: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: நிமிடம் 30 நொடி. காற்றலையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் கண்ணதாசன் பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் குமரிக்கோட்டம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால்

இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு

நீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சி சுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை

0: குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் பொழுது 7:25. இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில், கண்ணதாசன் பாடல் கே வி மகாதேவன் இசையமைப்பில் வளர்பிறை படத்திலிருந்து.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேரம் பொழுது 7:30. இனி நாம் கேட்கலாம்
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்தச் செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எந்த செயலை செய்தாலும் அதை முழுமையாக செய்யணும், திருத்தமாக செய்யணும். இந்த உலகில் நிறைய வகை வகையான உயிர்கள் உலா வருகின்றன. அவற்றில் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்பவை, ஓரிடத்தில் அப்படியே அங்கேயே எங்கும் செல்லாமல் வாழ்பவைன்னு ரெண்டு வகை உயிர்களை சொல்லலாம். இடம்பெயர்ந்து போகும் உயிர்கள் தான் நிறைய, மனித இனம், விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், ஓரிடத்தில் இருந்து வாழ்பவை மரம் செடி கொடி போன்ற தாவர வகைகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகில் வாழ உரிமை உண்டு. நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாதவை, இவைதான் பூமியில் தோன்றிய முதல் உயிரினம். நுண்ணுயிர்கள் தான் ஆண்டாண்டு காலமாக உழவர்களுக்கு உதவியாக இருந்து வருகின்றன. இதற்காகவாவது இந்த உயிர்களை நாம் பாதுகாக்கணும், அவை உயிர் வாழ தேவையானதை கொடுக்கணும். மனிதர்களுக்கு தேவைப்படுவது போலவே நுண்ணுயிர்களுக்கும் உணவும் உறைவிடமும் அவசியம். ஜெயக்குமார் ஐயா, மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் மண்ணிலேயே உயிர் வாழ்கின்றன. இதைத்தான் மக்குதல்ங்கிறோம். மண்ணில் இடப்படும் சாணி குப்பை தான் இந்த நுண்ணுயிர்களுக்கு அருமையான சாப்பாடு. அதற்கு இப்போ தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. மனிதன் இயற்கை உரங்களுக்கு மாற்றாக கனிம உரங்களை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தான். கனிம உரங்கள் நுண்ணுயிர்களுக்கு எதிரி. ஒரு மண் புழுவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் யூரியா அல்லது ஏதாவது ஒரு ரசாயன உரத்தை போடுங்க, அப்படியே துடிதுடிச்சு செத்து போகும். கண்ணில் புலப்படுற மண் புழுவுக்கே இந்த நிலைமைன்னா கண்ணிற்கு தெரியாத புலப்படாத நுண்ணுயிர்களின் நிலைமை என்ன எப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். எதையும் அளவோடு பயன்படுத்தினா நல்லது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. பழமொழி உங்களுக்கு தெரியும். அதே போல நிறைய மரம் மட்டைகள் இருந்தன, அவற்றிலிருந்து விடும் இலை தழைகளை சிதைத்து அவற்றை இந்த உயிர்கள் உண்டு வாழ்ந்தன. இப்போ வனங்களின் பரப்பும் குறைஞ்சிடுச்சு. பசுமை பரப்பை குறைச்சி கான்கிரீட் காடுகளை இந்த மனித இனம் அதிகமாக்குனதுனால உணவு தட்டுப்பாடும் இருப்பிடமும் பெரும் பிரச்சனையாயிடுச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கு. காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டதுனால அதன் கீழ் வாழ்ந்த நுண்ணுயிர்களும் அழிந்து போயின. மேலும் மண்ணில் விழும் பொருட்களில் மக்கும் பொருட்களை விட மக்காத பொருட்கள் தான் அதிகமாக இருந்தன. இதுவும் நுண்ணுயிர்களின் அழிவுக்கு காரணமாயின. இந்த உலகில், இந்த பூமியில் மனிதன் இல்லைன்னா மற்ற எல்லா உயிரினங்களும் நல்லபடியாக வாழும் வளரும் பெருகும். ஆனால் ஜெயக்குமாரையா, மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. நுண்ணுயிர்களின் பெருக்கத்துக்கு தேவையான இயற்கை உர பயன்பாட்டை அதிகரிக்கணும், ரசாயன பயன்பாட்டை அறவே நிறுத்தணும் அல்லது அளவறிந்து பயன்படுத்தணும். ரசாயனம்ங்கிறது உரங்கள் மட்டுமல்ல, நிலத்தில் தெளி

0: படும் களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லி, நோய்க்கொல்லி விஷங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான். இந்த நுண்ணுயிர்கள் மண்ணோடு நின்று விடுவதில்லை, நம்ம உடம்புலையும் இருக்கின்றன. நாம் உண்ணும் உணவை செரிக்க வைப்பதும் ஒரு வகை பாக்டீரியா நுண்ணுயிர் தான். நுண்ணுயிர்கள் அண்டவெளி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும். காற்று, தண்ணீர், நிலம், இப்படி எங்கு பார்த்தாலும் நுண்ணுயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பது நமது கடமையல்லவா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 35 நிமிடம் 15 நொடி. இன்றைய பாட்டு பயணத்தில் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் பாடல்கள் எத்தகையவை? கேட்போமா முதல் பாடலை?

ஆம் நேர்களே, இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள் தான் எத்தனை எத்தனை பாடல்கள். கேட்டு ரசிக்க சிவீரண்டு போதாது, இந்த ஒரு ஜென்மமும் போதாது என்றுதானே சொல்ல வேண்டும். அர்த்தம் பொதிந்த வரிகளோடு வந்த அந்த பாடல் வாணிஜெயராம் பாடியிருந்தது. கண்ணதாசன் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் ரசிகன் ஒரு ரசிகை. இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில், வாலியின் பாடல் ரவீந்திரன் இசையமைப்பில்.

பாட்டும் பயணமும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க திரைகானத்துக்கு. பொன்னேரி கலீல் அகமது, 2 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி செய்து நிகழ்ச்சியை வெகு மகிழ்ச்சியாக ஆக்கினீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், திரைக்கானம் நிகழ்ச்சியில் ஒலித்த கிளாசிக் பாடல்களாக ரசித்து மகிழ்ந்தோம்னு சொல்கிறாங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹேமலதா இவங்களோட வாழ்த்துக்களோட பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்கள், பாடல்கள் ராக மழைன்னு பிரபாகரனோட பதிவு. சுகுணா அதே பாடலுக்கு வந்து அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் ஸ்வரங்களின் பாடல்கள் தொகுப்பு அருமை அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து. வீரராகவன், பாட்டும் பயணமும் கேட்டேன் பண்பலையில் சங்கீதம் ரசித்தேன், 7 ஸ்வரங்களை அவனுடைய எழில்மிகு ராக ஆலாபனையை தேன் மதுர குரலோன் ஜேசுதாசின் இசை ராகத்தில் மயங்கி திளைத்தேன் அப்படின்னு சொல்லி மாதவரம் பகுதியிலேருந்து. நடராஜன், சுப்பையா புத்தகரம் அந்த இடத்துலேருந்து, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் ஸ்வரங்கள் பற்றிய பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து வரப்போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்தியாவோட குரல்களை புலமைப்பித்தனோட பாடல் மரகதமணி அவங்க இசையமைப்பில் அழகன் படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பாட்டும் பயணமும். இனி நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறார். கடத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும். இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான். அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தால் இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னு தான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மரா ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்தனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்து

0: கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு கனவு, அதற்காக 10 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு இசை, அதற்காக சொந்த ஊரையே விட்டு வந்த துணிச்சல். தடைகளை தாண்டி நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்து இசையையே வாழ்க்கையாக்கிய இசையமைப்பாளர் பரணி அவர்களின் நிகழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை அறியலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: இதுவரை உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரிய என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி

திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆடோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:05:45. நேர்களினை கேட்கலாம் இசையும் நானும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் வெற்றி அது ஒரே நாளில் வராது, ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இசை பிறந்த தருணங்களை இசையோடு பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி. அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடியவர் ராஜா.
2: விவித் பாரதி 102.3 நேயர்களுக்கு வணக்கம். இசையும் நானும் நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. மனித உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் அற்புதமான கலை தாங்க இசை. காலத்தை கடந்தும் மக்களுடைய மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திற்கும் பின்னணி இசையா இருந்துட்டு வருது. அப்படிப்பட்ட இசை உலகில தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் தான் இனிமையான மெட்டுக்களாலும் உணர்வு பூர்வமான இசை மொழியாலும் ரசிகர்களின் மனதை கவர்ந்த இசையமைப்பாளர் பரணி. இன்று அவருடைய இசை பயணம், இசையின் மீது அவர் கொண்ட காதல் அப்படிங்கறத சாருடைய வாயிலே நம்ம கேட்க போறோம் இந்த ஷோல. எஸ், அவரை நம்ம அரங்கத்துக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: இன்னொரு ஆளுமை பத்தி உங்கள்ட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கேன். நேயர்களும் அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா எங்க வானொலியிலயும் அதிகமா அவருடைய குரல்ல ஓடிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், அவர் வந்து உங்களுக்கு எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்க, அதுல சம்பவங்கள் பல தருணங்கள் மறக்க முடியாத தருணங்கள் இருக்கு. அந்த தருணத்துடைய பாடல் அது வந்து அந்த பாடலை பாடி காமிச்சிட்டு அந்த பாடலுடைய நினைவுகளை பத்தி பகிர்ந்துகிட்டீங்கன்னா நேயர்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமா இருக்கும்.
3: நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம்ல கொஞ்சம் எனக்கு பயத்துல தான் பண்ணிட்டு இருந்தேன். தந்தானை தாமரப்பூ வந்து சாங் எடுத்துட்டேன். எடுத்துட்டு எஸ்பி சார கூப்பிட்டு, அப்ப விட்டல் சார் இருந்தார் அவரு மேனேஜரா, கூப்பிட்டு பாட வச்சுட்டேன். பாட வச்சோன்னா எஸ்பி சார் எப்படின்னா, அவர் எத்தனையோ மியூசிக் டேட்டை பார்த்துருக்காரு
2: கண்டிப்பா.
3: நான்லாம் அப்ப குசு அவருக்கு வந்து அவர் பாட்டுக்கு அவர் ஒரு ஸ்டைல பாடிட்டாரு. ஒரு டைட்டா அந்த பாட்டை பாடிட்டாரு. அது வந்து ஒரு நம்ம ஸ்லாங்கு தெற்க ஸ்டைல், அது ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டைல், அது கொஞ்சம் லூசியா பாடணும், அதை டைட்டா கிஸ்பா பாடிட்டாரு. நான் போய் சார் வந்தாரு, அவர் சார் பாடி கொடுத்தாரு சார், இது இப்படி இருக்கட்டும் பாடி ஓகே பண்ணிட்டு போயிட்டாரு சார். ஆனா நான் நினைச்சத வேலை வாங்க முடியல சார்னு எஸ்சிஎஸ்சிட்ட போய் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு, நீ கம்போஸ் பண்ணது அவர் பாடலையா

0: அப்போ திருப்பி கூப்பிட விட்டாரு. எனக்கா பயம். அப்புறம் நான் வந்து எஸ்பி சாரை வந்து விட்டல் சார் சொல்லி கூப்பிட்டேன்.
1: எப்படி சார் அந்த தருணம், ஒரு மிகப்பெரிய ஆளுமை, நீங்க ஒரு ஃப்ரெஷர், ஒரு அது எப்படி அது?
0: இல்லை, எனக்கு அந்த பாட்டு வந்து நான் அந்த லூசி அதுக்கப்புறம் பாடினார் பாருங்க, எஸ்பியை தவிர அந்த சாங் அப்படி வேற யாருமே பாட முடியாது. ஏன்னா எஸ்பி தான் அவ்வளோ மிகப்பெரிய ஆளுமை அவரு. ஆனால் அந்த மாதிரி கிடைக்கணுமே நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். வரக்குள்ளே டென்ஷன் வர்றாரு, ஏவி மாறாவில் தான் சாங் ரெக்கார்டிங்.
1: வரத்துக்கு அக்செப்ட் பண்ணீங்க?
0: வந்துட்டாரு, வந்துட்டாரு, வந்துட்டாரு. வரக்குள்ளே என்ன நான் தப்பா பாடிட்டேன், உங்களுக்கு எப்படி வேணும் நீங்க பாடி காட்டுங்க அப்படின்ட்டாரு. ஐயப்பன் சார் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. நான் சொன்னேன், சார் இதை டைட்டா பாடுறீங்க, அப்படி இல்லாம கொஞ்சம் லூசியா பண்ண நல்லா இருக்கும்.

0: இந்த மாதிரி லூசியாக வேணும் சார் அது அப்படின்னா. அதுக்கப்புறம் ஓ அப்படியா, நான் டைட்டாக ஸ்ட்ரிக்டாக பாடிட்டு போயிட்டேன்ல அப்படின்ட்டு திருப்பி பாடி கொடுத்தாரு.
1: சூப்பர்.
0: அவரை மாதிரி ஒரு லெசன்லாம் இனிமேல் வரப்போகிறதே கிடையாது. அவருக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் சினிமாவை பொறுத்தவரை. அவ்வளோ பாட்டு அவ்வளோ பாட்டுக்கு எனக்கு ஒரு 10 பாட்டு வரைக்கும் பாட்டுருக்கார் எஸ்பி சார்.
1: சூப்பர் சார்.
0: எஸ்பி சாரோட ஃபேவரெட்டு ரசிகன் தான் அவரை, வாழ்க்கை மறக்க முடியாது அவரை.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: மெலோடிஸ் பேஸ்ல இருந்துட்டு அதுக்கு அடுத்த அடுத்து நீங்க கொடுத்தீங்க பாருங்க, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ், இந்த மாதிரி மியூசிக்கையும் எங்களால மறக்க முடியாது சார். குறிப்பா சார்லி சாப்ளின் திரைப்படத்துல டோட்டலா காமெடி படம் அது. முதலாம் சந்திப்பில் பாடலா இருக்கட்டும், அவ கண்ணை பார்த்தா, அந்த சும்மா சும்மா
2: சும்மா சும்மா அது பயங்க, அந்த வருஷம்
1: பாடிட்டீங்களா அப்படியே? அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: அந்த படம் வந்து அப்படி காஜாமோயின் சார், காஜாமோயின் சார்ட்ட நான் நிறைய முறை போய் ட்ரை பண்ணிக்கிறேன் ரோஜா கம்பெனிஸ் அந்த நேரம் எனக்கு அமையல, நான் புதுசா ட்ரை பண்ணிட்டு கூட அப்படி அமையல. ஒரு நாள் திடீர்னு அந்த கம்பெனில இருந்து ஒரு போன் வந்தது, போன் வந்து அந்த மாதிரி வந்து இந்த படம் அந்த மாதிரி சார்லி சாப்ளின் ஒரு படம் பண்றோம், அந்த படத்துக்கு சக்தி சம்பரம் டைரக்டர், அவர் கூப்பிட்டு வந்து இதுக்கு உடனே கம்போசிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நேரம் வந்து ஊட்டிக்கு போயிட்டோம், பிரபு தேவா சார் அங்கிருந்து ஊட்டில இருந்தாரு, ப்ளூ ஹில்ஸ்ல ரூம் போட்டாங்க. அங்க போனா நான் அந்த மாதிரி அனுபவமே பார்க்கல, பயங்கர ஹீட்டர் போட்டுதான் உட்கார முடியுது, டியூன் கம்போஸ் பண்ணக்குள்ளே வைப்ரேட் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தது. அங்க போய் தான் வந்து அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா.

0: அந்த சலநாட்ட ராகத்துல வந்து அந்த சாங் ராஜா சார் பண்ணியிருக்காரு.
1: ஓகே.
0: பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். அந்த பாட்டு
1: சூப்பர்,
0: அது பயங்கரமான பாட்டு, எனக்கு பயங்கரமா பிடிக்கும்னு வச்சுங்களேன். அதுலதான் இன்ஸ்பயர் ஆயிருப்போம், உங்களுக்கு தெரியல அது எப்படின்னு. நான் கம்போஸ் பண்ணக்குள்ள நான் முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே, இரண்டாம் சந்திப்பில் என் இதயம் தொலைத்தேனே, மூன்றாம் சந்திப்பில் முகத்தை மறைத்தேன், நான்காம் சந்திப்பில் நகத்தை

0: கோடி கோடி ஆசை நெஞ்சின் உள்ளே உள்ளதடி. முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனி. இது ஒரு பேஸ் வந்து ரொம்ப
1: சூப்பர் சூப்பர்.
0: டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங். அந்த பேஸ் ரொம்ப நிறையா பேர் மியூசிஷியன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ராகத்தில் அது அமைஞ்சு போச்சு. நான் எப்படியுமே ராகத்தை பேஸ் பண்ணி கம்போஸ் பண்ணுறது
1: இல்லை.
0: கம்போஸ் பண்ணுறது என்ன ராகம்னு பார்க்குறேன், அப்படி சலநாட்டியாக இருந்தது அந்த ராகத்துலேயே.
1: அது வந்து அந்த பனி விழும்.
0: ஆமாம், அது லண்டன்லேருந்து அவங்க சொன்னாங்க.
1: ஓகே,
0: ஒரு அம்மா சொன்னாங்க, சார் ராஜா சார் இந்த ராகத்தை கம்போஸ் பண்ணிக்க, நீங்கள் கம்போஸ் பண்ணிக்க, சூப்பராக சார் இந்த பாட்டு அப்படின்னாங்க. அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது.
1: அது எத்தனை சார் இல்லை சார் எட்டு சந்திப்பு?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய சந்திப்பு இருக்குது. பா விஜய் ரொம்ப நல்லா இருக்கு பாப்புல, 500 சந்திப்பு எழுதி கொடுத்தாரு.
1: அடேங்க,
0: அவர்
1: எப்படி சார் 500 நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்களா சார்?
0: இல்லை இல்லை இல்லை, அதுக்கு தேவையானது அப்படியே பக்கம் வருது. இரு கையில் அணி வைத்து சிலுவைக்குள்ள அறைந்தாலும் உயிர் நீத்து உடன் வந்து உன்னை சந்திப்பேன். அப்படியெல்லாம் லைன் சூப்பராக இருக்கும். அது
1: அருமை அருமை.
0: அப்படி பாவிஜி ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்தாவில் அந்த பாட்டை.

0: நேயர்களே, தொடர்ந்து பேசலாம். இசையமைப்பாளர் பரணி அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இசையுடைய வரலாறுகளையும் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு இருக்காரு.
1: அப்புறம் சும்மா தான் கேட்டீங்க.
0: ஆமா சார், அது கேட்கும் போதே இது வந்து ட்ரெண்ட் ஆகக்கூடிய சாங்கு. ஆனா அந்த காலத்துல இப்படி யோசிச்சு இப்படிலாம் பண்ணுமா? அதுல ஒரு வார்த்தை கோர்வே, அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, அது அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் சார். சும்மா சும்மா சும்மா சும்மா, அது எப்படி அது கேட்கணும் கேட்கணும்ட்டே இருந்தது. அது என்ன சும்மாவே எழுதிட்டீங்களா? அது எப்படி நீங்க அதை மேக் பண்ணீங்க? அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார்.
1: நான் ஆல்ரெடி ஊட்டிக்கு போயிட்டேன்னு சொன்னால, ஊட்டிக்கு கம்போஸ் பண்ணிட்டு சும்மா சும்மா வந்து இங்கே நம்ம சூப்பர் குரூப்
2: ஒயிட் ஹவுஸ் தான் கம்போஸ் பண்ணேன். ஒயிட் ஹவுஸ் தான் கம்போஸ் பண்ணேன். அது எப்படி கம்போஸ் பண்ணேன்னா, சக்தி சார் என்ன சொன்னால், சக்தி சம்பர் சார், இங்கே நீங்கள் இப்போ தான் பார்த்துட்டு போனாலும் போட்டீங்க கிட்டான்சி, அந்த மாதிரி நம்ம படத்துக்கு ஏதாவது ட்ரெண்டிங்காக கம்போஸ் பண்ணுங்க அப்படி அப்படி பண்ண
0: பார்த்துட்டு போனாலும்னா இது அந்த
2: பாருங்க போகுங்க, அதுக்கப்புறம் தான் சாலி சாப்பிடுவோம்.
0: எஸ் எஸ் எஸ், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டு

டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன்

0: அவ்வளவு சூப்பரா நடிக்கிறது.
1: ஓகே, இத பேஸ் பண்ணி இத இன்ஸ்பயர் பண்ணி தான் ஓகே
0: சொன்னாரு. எப்படி பாஸ் இந்த அடி அடிச்சீங்க?
1: சூப்பர்.
0: அந்த ஸ்கூல்ல ஊட்டி ஸ்கூல்ல ஷூட்டிங் நடந்துச்சு அவர் படம்.
1: ஓகே,
0: இது ஒரு படம், அதுக்கு ப்ரீவியஸ் படம்.
1: ஓகே,
0: நான் கம்போசிங் அதுக்கு பேர் கூட.
1: சரி சார், இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னும் தொடருவோம். ஒரு சிறிய இடைவேளை நேயர்களுக்காக தொடர்ந்து பேசலாம். இசையமைப்பாளர் பரணியின் வாழ்க்கை பயணம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது. ஓம் வரத்தான் செய்யும். ஒரு பாடலிலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலிலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழந்த உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும்.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். பரணி சார், தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப அழகாக, தான் என்னென்ன கஷ்டப்பட்டோம், எந்த வருஷத்திலேருந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்து சாங் மியூசிக் பிளே பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எஸ், இப்போ சார் தொடருங்க சார். இந்த சும்மா சும்மா பாடலுடைய பின்னணி என்ன? ஏன்னா சும்மா சும்மா அது வந்து 5 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா அந்த மாதிரி சும்மா சும்மானே ஃபுல்லா பாட்டு ஃபுல்லாவே சும்மா சும்மானே போயிட்டு இருக்கும். எப்படி இந்த யோசனை உங்களுக்கு வந்தது இந்த மாதிரி எடுக்கலாம், இல்ல டைரக்டர்ஸ் யாராவது புஷ் பண்ணி கேட்டாங்களா இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்ட்டு? ஏன்னா இப்பெல்லாம் ட்ரெண்டி சாங்ஸ் நிறைய வருது சார், ஆனா அப்பவே ட்ரெண்ட் அடிச்சவர் நீங்க. அந்த மாதிரி டக் கொடுக்குற மாதிரி அந்த பாடலை கொடுத்துருக்கீங்க. அந்த பாடலுடைய பின்னணி, அது குறித்த அனுபவங்கள் சொல்லுங்க சார்.
4: என் ரூம்மேட்ஸ் 2 அவங்க கூட தான் தங்கியிருந்தேன் அந்த படமெல்லாம் பண்ணக்குள்ள. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூம்மேட் எங்கேயாவது இப்போ வெளில போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ டீ சாப்பிட்டு வருவாங்க, திடீர்னு வந்து எங்கேயா போயிட்டு வந்தானோ சும்மா அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த சும்மா அங்கே போயிட்டு வந்தேன் சும்மா அங்கே போயிட்டு வந்தானே இது கேட்டிய மைண்டுக்குள்ளே அப்படியே இருந்தது. சும்மாங்கிறது வந்து அது எங்கேயோ டீ குடிக்க போயிருப்பாங்க இல்லை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இந்த சும்மாங்கிறத காமனாக கடந்து போகிற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது
1: இல்லை, நானுமே சொல்லியிருக்கேன் சும்மா தான்டா வந்தேன் எப்படி இருக்கேன்.
4: ஆமாம், பையன் ஒருத்தன் சும்மா சும்மா பார்த்து சிரிச்சான் சும்மா சும்மா அவனு நானு சும்மா சும்மா 5 சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா பார்த்து சும்மா சும்மா பேசி ஆசை காட்டி ஆள கொன்னுட்டா பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானு சும்மா சும்மா 5 சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா

0: சும்மா
1: சூப்பர் அப்படி சும்மா சொல்லி சூப்பரான பாட்டு.
2: இந்த பாட்டில் எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் எதுனாக்கா, ரெண்டு முதலமைச்சருமே இந்த சாங்கு கேட்டு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. சினேகம் தான் அந்த பாட்டை எழுதினது. அவங்க கேட்டுட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சினேகன்ட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு என்ன அப்படி பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல லியோனி சார், அவர் ஒரு தடவை வந்து பட்டிமன்றத்தில் பேசக்கூட அவரும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சாரு. அந்த பட்டிமன்றத்தில் பேசுனாங்க, இந்த ரெண்டு முதல்வருக்கும் பிடிச்ச பாட்டு இந்த சும்மா சும்மா
1: அழகிய நினைவுகள்.
2: ஆமா, அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு அந்த பாட்டு.
1: எப்படி நம்ம சார்லின் சாப்ளின் ஒரு காமெடி படத்தை கொண்டாடுறோமோ அந்த மாதிரிதான் மலையாள படம் தழுவல் சுந்தரா டிராவல்ஸ்.
2: ஆமா,
1: அந்த வடிவேல் காமெடியா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது.
2: ஆமா ஆமா,
1: அந்த பாடல்களை தாண்டி அந்த பின்னணி இசை நீங்க கொடுத்துருப்பீங்க பாருங்க சார். அந்த ஒரு காமெடி பீஜ் அந்த மாப்பிளைய ரெடி
2: பண்ணும்போது
1: மாப்பிளைய ரெடி பண்ணி வெளியில நினைச்சாலே பாருங்க சிரிப்பா அடக்க
2: முடியல.
1: அதுக்கு பீஜியம் போட்டுருப்பீங்க பாருங்க சார். உண்மையாவே அந்த சீனை தாண்டி அந்த பீஜியம் நம்மளுக்கு வந்து நகைச்சுவை ஊட்டிருக்கு.
2: இப்ப வரைக்கும் யூடியூப் வரைக்கும் அந்த வைபா தான் போயிட்டு இருக்கு. அந்த
1: சரியான ஷாட்ஸ் எல்லாத்துலயும் காமெடிக்கு வந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆபீஸ்ல ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு காமெடியா அந்த மியூசிக்க போட்டாலும் செட் ஆகும்.
2: ஆமா,
1: கல்யாண திருமண மண்டபத்துல மாப்பிளைக்கு
2: வந்து
1: செட் ஆகும். சோ இந்த மாதிரி காமெடி பிஜிஎம்லயும் கிங்கா இருந்திருக்கீங்க சார்.

0: சுந்தரா டிராவல்ஸ் படத்துடைய பாடல்கள் குறித்த பின்னணியும் குறிப்பாக இந்த பிஜிஎம் உடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இல்லை படங்கிறது எப்படியுமே இப்போ நிறைய படங்கள் பண்ணுறோம், இந்த காமெடி படத்துக்கு மியூசிக் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நான் சுந்தர்
0: பார்வை ஒன்று எப்போதுமே உங்களுக்கு நாங்கள்லாம் வியக்கிற விஷயம், அது வந்து ஈஸின்றீங்க, இது வந்து சவாலாக
1: இல்லை. இல்லை அப்படி கிடையாது, ஏன்னா உங்களுக்கு இப்போ சுந்தரா டிராவல்ஸில் போயிட்டு வடிவேல் வந்து எலியை தோத்திட்டே ஓடுவார், போய் அந்த எலி திரும்புறதுக்கு என்ன மியூசிக் போடுறதுன்னு நான் யோசிச்சுட்டு
0: இருந்தேன். இப்போ எலி சார் பார்த்தோம்னா வடிவேல் ஒரு
1: ரியாக்ஷன், அதுக்கு என்ன மியூசிக் போடுறதுன்னு அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: சூப்பர்,
1: இப்ப வரைக்குமே அதனை யோசிச்சு அந்த ஒர்க் பண்ணது இன்ன வரைக்குமே எனக்கு திருப்தியா இருக்கு அந்த ஒர்க். ஏன்னா அப்படி பண்ணணும், அந்த ஒர்க் பார்த்து பார்த்து பண்ணோம், அந்த மியூசிக் உடப்பெருகிட்டு. ஏன்னா அந்த கரோனா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பசங்க கிரிக்கெட் ஆடுவாங்க, போலீஸ் துரத்திட்டோன்னா அந்த மியூசிக்கை தான் போடுவாங்க, அவ்வளவு பெரிய ஹிட்டு அந்த சுந்தரா டிராவல்ஸோட அந்த பின்னணி இசை. அது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதே போல அந்த படத்துக்கு நாங்க பண்ணக்குள்ள பார்த்து பார்த்து பண்ணோம். நானே படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ரீரெக்கார்டிங் பண்ணக்குள்ளே சிரிச்சது. எந்த சீனுன்னா முரளி அண்ணனும் வடிவேலும் வந்து அந்த குளத்துல

0: நிப்பாங்க.
1: ஓகே,
0: இந்த பொண்ணு ஓடி வந்து அந்த குளத்துல விழுவாப்புல, விழுந்தவன கருப்பா இருக்கிற பொண்ணு அப்படி கலரா ஏறி விடுவாப்புல. அப்ப வடிவெடுத்து மாப்பிள்ள, நான் ஒருத்தரம் இந்த குளத்துல குளிச்சிடறேன், நானும் கலரா மாட்டிடுவேன்
1: அப்படின்னு
0: அந்த நேரம் திருச்சிட்டேன் நான் கேட்டவன. அவர் ரெண்டு பேரும் வந்து விழ போவாங்க குளத்துல, அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்துடும். அங்க ஒரு சாங் பண்ணியிருந்தேன், அதை தான் பிஜிஎம்மா போட்டிருந்தேன். அதுல அந்த சாங் சூப்பர் ஆகும். அடடா ஊர் குளத்தில் தாமரை பூ ஆட கண்டேன், தடனா தாடன பூங்குயிலும் பாட கண்டேன், மெதுவாய் மேகமெல்லாம் அங்கும் இங்கும் போக கண்டேன், தனியாயினது நெஞ்சிக்குள்ள பாய கண்டேன். அடடா ஊர் குளத்தில் திப்பும் சொன்னதான் பாடினது, சொன்னதான் ஹை பிச்சில் பாடக்குள்ள அப்படியே நரம்பெல்லாம் பிழைக்குது. இப்போ கூட எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு.
1: சொன்னதா மேம்
0: சொன்னதான் வந்து அவங்களுக்கு எனக்கு தனியாக ஹிட்னே இருக்கு. ஒரு அஞ்சு பாட்டு
1: அதுக்காக தான் நான் கேட்குறேன். பரணி சொன்னதான் போட்டாலே நிறைய பாடல் வரிசை
0: பாடல் வருது. அவங்க அதுவும் அவங்க தான் நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு இசை ராட்சசி.
1: ஓ
0: கொடுத்தா அப்படி என்ன டியூன்லாம் நான் பாடிடுறேன் சார் அப்படின்ட்டு வாங்க.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம்.
3: அந்த சாங் அடடா ஊர்குளத்தை பாடக்குள்ள எனக்கு மறக்க முடியாது அந்த சம்பவம். அந்த தியேட்டர்ல அவங்க பாடினது இன்னும் கூட என் மன
4: எனக்கு இன்னொரு பாடல் அதுல இருந்து அந்த கண்ணும் கண்ணும்
3: அது பயங்கரமானது.
4: அது ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, அந்த டிங் டிங் டிங் அந்த.
3: ஆமா ஆமா, ஐடியாஸ்.
4: அது லிரிக்ஸ்ல எப்படி சார் நீங்க ஒரு பாடல் ஆசிரியரை இந்த மாதிரி பாடல் வரிகளை இந்த மாதிரி அமைச்சு கொடுங்கன்னு கேப்பீங்களா? உங்க டியூனுக்கு ஏத்த மாதிரி, இல்ல வந்து அவங்க அப்படி டிங் டிங் டிங்னு அமைச்சு கொடுத்ததுனால நீங்க அந்த மாதிரி டியூன் போட்டீங்க, அது எப்படி சார் நடந்தது?
3: இல்ல, இந்த இசைங்கிறதே வந்து நான் கம்போஸ் பண்ணக்குள்ளே பல்லவி நிறைய கம்போஸ் பண்ணிடுவேன். இப்ப வந்து திருடியதை திருப்பி கொடுத்து விடுக்காதலாம் நான் தான் எழுதியிருக்கேன். நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் தான் எழுதியிருக்கேன். எனக்கே பாட்டு கவிதை வருங்கிறதுனால அந்த அந்த மாதிரி ஐடியா பிடிச்சிடுவேன். கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங், அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் டிங் டிங் டிங், அட பேசி பேசி சிரிச்சுக்கிட்டா டிங் டிங் டிங் டிங், அட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டா டிங் டிங் டிங் டிங், அட காதலால காதலால டிங் டிங் டிங் டிங், ஒரு கவிதையால கவிதையால டிங் டிங் டிங் டிங், பார்க்கு பக்கம் பீச்சு பக்கம் தியேட்டர் பக்கம் நடுங்கும் போது கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங், அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் டிங் டிங் டிங். அந்த டிங் டிங் டிங் வந்து ஏதோ ஒரு மீனிங் விட்டு பண்ணதுல்ல, அந்த மாதிரி சம்திங் ஏதாவது பிடிச்சி
4: பண்ணும். இருக்கும்போது இந்த பாடல் தான் சார் டிங் டிங் இதுக்காக தான் கேட்பா, அதோட அர்த்தம் எல்லாம் தெரியாது.
3: ஆமா ஆமா, நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த டிங் டிங் வேர்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
4: அருமை அருமை.

0: சுந்தரா டிராவல்ஸ், அந்த படத்துல பணிபுரியும் போது முரளி சார் கூட வடிவேலு சார் கூட பழகிய அந்த நாட்கள் ஏதாவது அந்த நினைவுகளை பகிர முடியுமா சார்? அது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அது வந்து நான் ரீ ரிகார்டிங் பண்ணக்குள்ள பிரசாத் 70 mm ரீ ரிகார்டிங் பண்ணேன்.
0: ஓகே.
1: சுந்தரா டிராவல்ஸ் முரளி சார் அங்க வந்திருந்தாரு. முரளி சார் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ரீ ரிகார்டிங் பண்ணிட்டு அவரே சிரிச்சிட்டாரு. அந்த மியூசிக்கெல்லாம் ஓடக்குள்ள அவரே பார்த்தாரு, அங்க சிரிச்சிட்டாங்க. பண்ணக்குள்ள கூட அவ்வளவு திருப்பிக்கொள்ள எங்க மியூசிக் கூட கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னாரு முரளி அண்ணன். அந்த நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க. கொஞ்சம் படங்கள் பண்ணா கூட நல்லா சாட்டிஸ்ஃபைடா பண்ணணும் அப்படின்னு என்னோட விருப்பம். இப்ப கூட நிறைய பேர் கேட்கறாங்க, சார் நீங்க இவ்வளவு மியூசிக் டேலண்ட்டுக்கு நிறைய படம் பண்ணலாமா சார், நிறைய படம் பண்ணலாமா சார்ங்கிறாங்க. நான் நிறைய படம் பண்ணணுங்கிறது என்னோட மோட்டிவேஷன் இல்லை, பண்ற படத்தை சூப்பரா சிறப்பா பண்ணணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படிதான் அந்த படம் எனக்கு அமைஞ்சது சுந்தரா.

0: இதுவரை இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜா.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அழகை பார்த்து சிநேகிதம் ஏற்படுகிறது, மோகம் ஏற்படுகிறது என்று பொதுவாக பூங்குழலி கூற, அப்போது சேந்தன் அமுதன் அதை மறுக்கிறான். பிறகு பூங்குழலி வினவுகிறாள், உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா? உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100% அதிகம் வர்ணித்தான், அவளிடம் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம். இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படவில்லையா? அது எப்படி ஏற்படுகிறது? இளைய பிராட்டியை விட நான் அழகி என்றா சொல்லுகிறாய்? அதில் என்ன சந்தேகம் பூங்குழலி? பழையாறை இளைய பிராட்டியை காட்டிலும், அதோ தூண்மறைவில் நிற்கும் கொடும்பாளூர் இளவரசியை காட்டிலும் நீ எத்தனையோ மடங்கு அழகி. மோகினியின் அவதாரம் என்று பலரும் புகழும் பழுவூர் இளையராணியின் அழகும் உன் அழகுக்கு இணையாகாது. இப்படிப்பட்ட தெய்வீகமான அழகுதான் எனக்கு சத்ருவாயிருக்கிறது. அதனாலேயே என் மனத்தில் பொங்கும் குமுறும் அன்பை என்னால் உன்னிடம் வெளியிடவும் முடியவில்லை. வானுலக தேவர்களும் மண்ணுலகத்தின் மன்னாதி மன்னர்களும் விரும்பக்கூடிய அழகியாகிய நீ எனக்கு எங்கே கிட்ட போகிறாய் என்ற பீதி என் மனதில் குடிகொண்டிருக்கிறது. பூங்குழலி சற்று யோசனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, அமுதா, உன் பேரில் எனக்கு ஆசையில்லை என்று நான் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். சில நாட்கள் பொறுமையுடன் இருப்பேன், உன் மனம் மாறுகிறதா என்று பார்ப்பேன். அது எப்படி மாறும்? மனிதர்கள் மனது விசித்திரமானது. சில சமயம் நம் மனத்தின் அந்தரங்கம் நமக்கே தெரியாது. புறம்பான காரணங்களினால் மனம் பிரமையில் ஆழ்ந்திருக்கும். பிரமை நீங்கியதும் உண்மை மனம் தெரிய வரும். சரி, பொறுத்திருந்து பார்ப்பாய். அப்படியும் என் மனதில் மாறுதல் ஒன்றும் ஏற்படாவிட்டால் உன்னிடம் வைத்த ஆசையை நான் போக்கிக் கொள்ள முயல்வேன். அது முடியுமா? முயன்றால் முடியும். கடவுளிடம் மனத்தை செலுத்தினால் முடியும். நம் பெரியோர் பகவானிடம் பக்தி செலுத்தித்தான் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அமுதா, நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? உண்மை அன்பின் அடையாளம் என்ன? என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுதளித்தும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ கொதித்து எழுவாய். பூங்குழலி, நான் கூறியது தெய்வீகமான சத்துவ குணத்தைச் சேர்ந்த அன்பு. நீ சொல்வது அசுர குணத்துக்குரிய ஆசை. பைசாச குணத்துக்குரியது என்று சொல்லலாம். தெய்வீகத்தையும் நான் அறியேன், பைசாச இயல்பையும் நான் அறியேன். மனித இயற்கைதான் தெரியும். அன்பு காரணமாக இன்பம் உண்டாக வேண்டும். அதற்கு பதிலாக துன்பம் உண்டானால் எதற்காக அதை சகித்திருப்பது? நாம் ஒருவரிடம் அன்பு செய்ய அவர் பதிலுக்கு

0: நம்மிடம் அன்பு செய்யாமல் துரோகம் செய்தால் எதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும்? பழிவாங்குவதுதானே மனித இயல்பு. இல்லை பூங்குழலி, பழிவாங்குவது மனித இயல்பு அல்ல, அது ராட்சத இயல்பு. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் தர வேண்டும். அவர் நம்மை நிராகரிப்பது முதலில் கொஞ்சம் வேதனையாயிருந்தாலும் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நன்மையே செய்தோமானால் பின்னால் நமக்கு ஏற்படும் இன்பம் ஒன்றுக்கு 10 மடங்காக பெருகியிருக்கும். நீ சொல்வது மனித இயல்பே அல்ல, மனிதர்களால் ஆகக்கூடிய காரியமும் அல்ல. வந்தியத்தேவனுடன் வைத்தியர் மகன் ஒருவன் வந்தான். அவன் என்னை பார்த்ததும் ஆசை கொண்டான். அது நிறைவேறாது என்று அறிந்ததும் அவனுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்பதாக அவன் எண்ணி வந்தியத்தேவனை பழுவேட்டரையர் ஆட்களிடம் காட்டி கொடுக்க முயன்றான். என்னையும் அவன் கொன்றுவிட முயன்றிருப்பான். அப்படியானால் அவன் மனித குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல, கொடிய அசுரகுணத்தைச் சேர்ந்தவன். அதோ கொடும்பாளூர் இளவரசி நிற்கிறாள். அவள் பொன்னியின் செல்வருக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாள். பொன்னியின் செல்வர் அவளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் என்ன செய்வாள்? நிச்சயமாக பொன்னியின் செல்வருக்கு விஷம் வைத்துக் கொல்ல முயல்வாள். அவருடைய மனத்தை வேறு எந்த பெண்ணாவது கவர்ந்து வைத்து விட்டால் அது தெரிந்தால் அவளையும் கொல்ல முயல்வாள். ஒரு நாளும் நான் அப்படி நினைக்கவில்லை பூங்குழலி. சாத்வீகமே உருக்கொண்ட வானதி அப்படி ஒரு நாளும் செய்ய முயல மாட்டாள். இருக்கலாம், நானா இருந்தால் அப்படித்தான் செய்ய முயல்வேன். உன்னை கடவுள் மன்னித்து காப்பாற்ற நான் பிரார்த்தித்து வருவேன். கடவுள் என்னை? கடவுள் என்ன என்னை மன்னிப்பது? நான் கடவுளை மன்னிக்க வேண்டும். நீ தெய்வ அபச்சாரம் செய்வதையும் கடவுள் மன்னிப்பார். அமுதா, நீ உத்தமன். என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய். அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்லுகிறாயே. என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்லுகிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். அவள் இலங்கை தீவில் இன்றைக்கும் பைத்தியக்காரியைப் போல் அலைந்து கொண்டிருக்கிறாள். குடும்ப சாபக்கேட்டுக்கு யார் என்ன சொல்ல முடியும், என்ன செய்யத்தான் முடியும்? அவள் இன்று பைத்தியக்காரியைப் போல் அலைவதற்கு குடும்ப சாபம் மட்டும் காரணமல்ல, சோழகுலத்தைச் சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகமும் தான் அதற்கு காரணம். என்ன என்ன சொல்லுகிறாய்? இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது பூங்குழலி? வாய் பேச முடியாத என் அத்தையின் சமிக்ஞை பாஷை மூலமாகவே தெரிந்து கொண்டேன். இன்னொன்று சொல்லுகிறேன் கேள். சில காலத்துக்கு முன்பு பாண்டிய நாட்டார் சிலர் இங்கே வந்திருந்தார்கள். என் அத்தையை வஞ்சித்த ராஜகுலத்தினரை பழிக்கு பழி வாங்குவதற்காக என் உதவியை கோரினார்கள். அப்போதுதான் என் அத்தையின் கதையை அறிந்திருந்த எனக்கு ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. அவர்களுடன் சேருவதென்ற நான் முடிவு செய்து விட்டேன். அந்த சமயம் என் பெரிய அத்தையின் மனப்போக்கை அறிந்து கொண்டேன். அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்ததும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த குழந்தையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன். பிறகு பாண்டிய நாட்டாருடன் சேரும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். நீ சொல்லுகிறபடி என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான். ஆனால் என் அத்தையைப் போல நான் இருக்க மாட்டேன். பின்னே என்ன செய்வாய்? என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன். அவனையும் கொல்வேன். அவனுடைய மனத்தை என்னிடமிருந்து அபகரித்தவளையும் கொல்வேன். பிறகு நானும் கத்தியால் குத்தி கொண்டு செத்துப்போவேன். கடவுளே, என்ன பயங்கரமான பேச்சு பேசுகிறாய்! அமுதா, 2 வருஷமாக என் மனத்தில் உள்ள கொதிப்பை நீ அறிய மாட்டாய். அதனால் இப்படி சாத்வீக உபதேசம் செய்கிறாய். உன் அத்தைக்கு இல்லாத கொதிப்பு உனக்கு என்ன வந்தது? அது என் அத்தையின் சமாச்சாரம். இது என் சமாச்சாரம்? உன்னுடைய சமாச்சாரமா? உண்மைதானா? உங்குழலி, நீ தானித்து சொல். ஆம் அமுதா, என் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் அந்த வானதியின் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா?
1: ஒரு வித்தியாசமும் இருக்காது.
0: அவள் எந்த விதத்திலாவது என்னை விட உயர்ந்தவளா? அறிவிலோ அழகிலோ ஆற்றலிலோ
1: ஒன்றிலும் உன்னை விட உயர்ந்தவள் இல்லை. நீ அலைகடலில் வளர்ந்தவள், அவள் அரண்மனையில் வளர்ந்தவள். நீ காட்டு மிருகங்களை கையினால் அடித்து கொள்ளுவாய். கடும் புயல் காற்றில் கடலில் ஓடம் செலுத்துவாய். கடலில் கை

0: இது தத்தளிக்கிறவர்களை காப்பாற்றுவாய். வானதியோ கடல் அலையைக் கண்டே பயப்படுவாள், வீட்டு பூனையைக் கண்டு பீதி கொண்டு அலறுவாள், ஏதாவது கெட்ட செய்தி கேட்டால் மூர்ச்சை அடைந்து விடுவாள். அப்படி இருக்கும்போது இளைய பிராட்டி என்னை துச்சமாக கருத காரணம் என்ன? வானதியை சீராட்டி தாளாட்டுவதன் காரணம் என்ன? பூங்குழலி, இளைய பிராட்டியின் மீது நீ வீண் பழி சொல்லுகிறாய். அவருக்கு வானதி நெடுநாளைய தோழி. உன்னை இப்போதுதான் இளைய பிராட்டிக்கு தெரியும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்காக உனக்கு எவ்வளவோ அவர் நன்றி செலுத்தவில்லையா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பெண்ணியத்தின் பல கூறுகளை ஆராய்ஞ்சு பேர் பெற்றிருந்த ஒருத்தரிடம் என் புருஷனுக்கு என் மேல உண்மையான அன்பே இல்லைன்னு முறையிட்டாங்க ஒரு அம்மா. எதை வச்சு இப்படி சொல்றீங்க? கொடூரமா நடத்துறாரா? இல்ல மனம் புண்படுற மாதிரி பேசுறாரா? இல்ல கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வெறுப்புடன் பாக்குறாரா? இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லை. பின்ன எதை வச்சு உண்மையான அன்பு இல்லைங்கிறீங்க? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டிய அடிச்சு உதச்சு கடுமையா பேசி கொடுமைப்படுத்தினாத்தான் உண்மையான அன்பு இருக்குதுன்னு அர்த்தம்னு பக்கத்து வீட்டு சிநேகிதி சொன்னான். இப்படியும் உண்மையான அன்புக்கு விளக்கம் கொடுக்குறவங்களும் அதை அப்படியே நம்புறவங்களும் இருப்பதை பார்க்குறோம். திருமணமாகாத பூங்குழலி தன் அத்தை மகனுக்கு தர்ற விளக்கம் வித்தியாசமானது. என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுதளித்ததும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ குதித்து எழுவாய். சேந்தன் அமுதனின் பொறுமையான விளக்கம் வருது. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் தர வேண்டும். அவளோ தான் பிடிய விடுறதா இல்லை. என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான். ஆனால் என் அத்தையைப் போல் நான் இருக்க மாட்டேன். இந்த கட்டத்தில் பைசாசம் என்கிற சொல்ல ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் அல்லவா? பேய்த்தனம் அல்லது பிசாசு போல நடந்துக்கிற பித்து நிலை என்ற பொருள் கொண்டது. தொன்ம கருத்துப்படி அருவங்களால் ஏற்படுற துயரம்ங்கிற பொருளையும் உடையது. எட்டு வகை திருமண முறைகளில் ஒன்று பைசாசம். பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை மணந்து கொண்டது பற்றி பெருமையாக சொல்லி கொண்ட பகுதியில் நகைச்சுவைக்காக இந்த சொல்ல குறிப்பிட்டோம். இலக்கியத்தில் பைசாச மொழி என்கிற தொடரை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். பிராகிருத மொழியின் ஒரு வடிவம், இலக்கண வலுவுடைய புரியாத வழக்கொழிந்த மொழி பைசாசம். இந்த மொழியில் குணாட்யர் என்பவர் இயற்றின பிருஹத் கதா என்கிற நூலை தழுவி தமிழில் பெருங்கதை என்னும் காப்பியத்தை இயற்றினார் கொங்குவேளிர் என்னும் புலவர். உதயணன் என்ற அரசனின் காதல் சாகச செயல்கள் இதையெல்லாம் சுவையோடு சொல்றார் ஆசிரியர். இன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னால் இயற்றப்பட்டது பெருங்கதை. நல்லது, நம்ம கதையில அடுத்த பகுதியில் பூங்குழலியின் முறையீடு எப்படி இருக்கும் பார்க்கலாம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
4: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
3: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
4: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
3: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
4: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
3: இன்னும் 3 மாசத்துக்கு லீவை அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும்.
4: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15. இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் உங்களுக்காக ரொம்பவே அருமையான இனிமையான பாடல்கள் இந்த இரவு பொழுதை இனிமையானதாக மாற்றுவதற்காக உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

இந்திரா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். ஹரிஹரன் பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது, ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்களை, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான நிலா பாடல்களின் தொகுப்பு காற்றலையின் நேரலையில் உலாவர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை. அன்பு என்பது எது, அன்பு என்பது எது, ரொம்ப அழகாக இந்த நிலா பாடல்கள் அதற்கான பதில்களை சொல்லிக்கொண்டே வருகிறது. அன்பு என்பது அழகின் முடிவிலி, ஒரு சிறு குழந்தையின் கைப்பிடியில் கட்டுண்டு கிடக்கும் அழகான நிகழ்வுதான் அன்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

செம்பருத்தி படத்திலிருந்து ரொம்ப ஒரு அருமையான இனிமையான பாடல் கேட்டோம். மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. ரொம்ப அழகான இணக்கமான பாடல் இந்த இரவு பொழுதை இனிமையாக்குவதற்காக நிலா பாடல்கள் உங்களுக்காக. அடுத்ததாக வரக்கூடிய நிலா, வெண்ணிலா, வண்ணம் கொண்ட வெண்ணிலா அப்படிங்கிற பாடல் தான். சிகரம் திரைப்படத்திலிருந்து வருது. இந்த பாடலை பாடியிருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம். அவரே வந்து இந்த பாடலுக்கு இசையும் அமைச்சிருக்காரு. கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல், ரொம்ப இனிமையான பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வளம் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:32. அடுத்ததாக தொடரக்கூடிய பாடல் மௌனம் சம்மதம். திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அருமையான பாடல். கே ஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். புலவர் புலமை பித்தன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

உறவுகளோடு நட்போடு உரிமையாய் பகிர முடியாத உணர்வுகளையும் உள்ளத்தோடு உரையாட அழகான ஊடகம்தான் இந்த இரவு பொழுதில் ஒலிக்கும் அழகான இனிய நிலா. உங்களுக்காக இனிமையான பாடல்களோடு என் இனிய பொன் நிலா நிகழ்ச்சியில்

இதயம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. கே ஜெயசுதாஸ் பாடியது, கவிஞர் வாலி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது. இளையராஜாவின் இசையில் மீண்டும் வருகிறது இந்த பாடல். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 9:48 நிமிடம் 35 நொடியில்.

ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டோம். நம்முடைய நேர்கள்லாம் முகநூலில் சில பேர் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் என்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இதே போல் ரொம்ப இனிமையான பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வலம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த பாடலை மெசேஜ் பண்ணி அனுப்புங்க. அந்த நிகழ்ச்சியில் உடனடியாக உங்களுக்காக அந்த பாடல் வழங்கப்படும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9444001023. மறுபடியும் சொல்கிறேன், 9444001023. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க, உங்களுடைய பெயர், இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேர்களே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. புதிய நேயர்கள் மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க, 9444001023. நம்ம முகநூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா

புத்தகரத்துலேருந்து நடராஜன் சுப்பையா அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. எடப்பாளையம் சவுக்கார்பேட்டையிலேருந்து கந்தன் வள்ளி இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. அன்பு ராணி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. பிரபாகரன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் வர பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற பதிவையும் போட்டிருக்காரு. என்எம்பி நச்சுப்பிள்ளை அவரும் காரைக்கால்லேருந்து, நிறவி என்எம்பி நச்சுப்பிள்ளை அவங்க ஃபேமிலியும் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. சாந்தி ரமேஷ் வணக்கம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. முகமது நசீர் ரொம்ப அழகான பூங்கத்து போட்டிருக்காரு. பண்ணைபுரம்லேருந்து மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. கமலா வரதன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன் ராமலிங்கம் கண்டாச்சி மங்கலத்துலேருந்து, மதுரை சண்முக சுந்தரம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், ரங்கராஜன் தியாக தீநகர்லேருந்து ரங்கராஜன், காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்தோனிராஜ், கோபியிலேருந்து ராஜமாணிக்கம், இப்படி நிறைய பேர் வந்து முகநூல் வழியாக அவர்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. பதிவுகளை போட்ட நேயர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்க. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் பாடாத தேனீக்கள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இசைஞானி இளையராஜாவோட இசையில் வருது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி.

0: நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசைக்கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: ஆம் நேர்களே, இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்த பாடல், அது எந்த காலத்தைய பாடலாக இருந்தாலும் சரி, பழைய பாடல், இடைக்கால பாடல், புதிய பாடல் என எந்த தரப்பு பாடலாக இருந்தாலும் சரி, உடனடியாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அது என்ன திரைப்படம், நீங்கள் எங்கேருந்து இந்த பாடலை கேட்குறீங்க, உங்களுடைய பெயர், இந்த தரவுகளை எல்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய வாட்ஸ்அப் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9444000123. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை உடனே கேட்டு மகிழுங்க.

சொன்ன உடனே நிறைய மெசேஜஸ் வந்து நம்ம இன்பாக்ஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நேர்கள் ரொம்ப அழகழகான பாடல்கள் விதவிதமான படங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நேராக வந்து நம்ம சென்னையிலேருந்து கணேஷ்குமார் ஒரு பாடல் கேட்டிருக்காரு. ரொம்ப அழகான பாடல், நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருமையான பாடல். இந்த பாடல் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலில் வர வரிகள் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறவை பறக்கும் போது ஆகாயம் தொலைந்து போகும், பார்வை பறவை மீதே பதிந்திருக்கும், விழி உன்னை காணும்போது உலகம் தொலைந்து போகும், என் கண்கள் உந்தன் மீதே விழுந்திருக்கும் அப்படின்னு தொடர்ந்து இந்த பாடலில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அந்த நேயர் கணேஷ்குமார் கேட்ட பாடல் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில்.

பயணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்வது மட்டும் கிடையாது, இதயத்தின் இடப்பெயர்வு கூட பயணம்தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சில பாடல்கள் நம்மை இந்த இடப்பெயர்வுக்கு உள்ளாக்கும் அப்படின்னே சொல்லலாம். அழகான அந்த பாடல் கேட்டோம், சென்னையிலிருந்து கணேஷ்குமார் கேட்டிருந்தாரு. இரண்டாம் உலகம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. கார்த்திக் மற்றும் மேகா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்க கேட்டோம்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் எழுதியது, இசைஞானி இளையராஜாவோட இசையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து அந்த நேயருக்காக பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஒரு பாடல். பரதன் கவிதா தென்கழனி கிராமத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தென்கழனி கிராமம்.

அம்பத்தூர்லேருந்து வனஜா அவங்க விரும்பி கேட்ட பாடல், புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. மந்தவெளியிலேருந்து மகேஸ்வரி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேருக்காக அந்த பாடல் உடனே வருது, கேளுங்க. நேரம் 10:24.

நேரம் 10:30:50. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்சி நகர், சென்னை எம்ஆர்சி நகர்லேருந்து சங்கர பாண்டியன் அந்த பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடலை ஹரிஹரன் பாடியிருக்காங்க. பழனி பாரதி எழுதியது, தேவாவின் இசையில் வருகிறது.

நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நேரம் 10:36:25. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. புதிய நேயர்களுக்காக வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9444000103 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, படம், உங்களோட பேர், நீ எங்கேருந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படிங்கிற தரவுகளை மெசேஜில் போடுங்க. உங்களுக்காக நீங்கள் விரும்பிய பாடல் உடனடியாக வந்து சேரும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரயில் பயணங்களில் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யாருன்னா லாவண்யா. அவங்க தான் வந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. லாவண்யாக்காக இந்த பாடல் வருது. எங்கேருந்து அவங்க இந்த மெசேஜ் போடுறாங்க அப்படின்னு தெரியல, பேர் மட்டும் போட்டிருக்காங்க. லாவண்யாக்காக நூலுமில்லை வானுமில்லை அப்படிங்கிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பாடியது, டி ராஜேந்தர் இசையமைத்தது. கேட்போம், இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 10:42 ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து வருது. பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற பாடல் பி சுசீலா பாடியது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கூடுவாஞ்சேரியிலிருந்து பிரேமா அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேருக்காக பாடல் வருது, கேட்போம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

0: ஆட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. அந்த பாடலை யார் கேட்டிருந்தாங்கன்னா, உள்ளகரம், சென்னை உள்ளகரத்திலிருந்து நாராயணன் என்பவர் அந்த பாடலை கேட்டிருந்தார். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னென்னா சத்ரியன் திரைப்படத்திலிருந்து வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்ட நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியிலிருந்து அசோகன், அவருக்காக அந்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் தாமரை நெஞ்சம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா, பி சுசிலா மற்றும் ஷோபா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்க நேயர் பெரம்பூர், சென்னை பெரம்பூர்லேருந்து அனுஷியா, இந்த நேயருக்காக அந்த பாடல் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. தொடரும் பாடலோடு நானும் இங்கிருந்து விடைபெறுறேன். காய்ச்சலை நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நன்றி.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். பட்டாம்பூச்சியின் மென்மை தன்மை பாடலிலும் இருக்கிறது.

ஸ்வர்ணமுகி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். இனிக்க இனிக்க ஆசைகள் அடுத்த பாடலாக

11:23 கடிகாரம் உள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். காற்றும் நின்று கேட்கும் அடுத்த கானம் கருப்பு வெள்ளை படத்திலிருந்து.

தந்து விட்டேன் என்னை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம், மனசு மயங்கும். ஆறு, மரம், கிளி, குயில், அப்படி கொஞ்ச நேரம் மனசுக்கு

மரிக்கொழுந்து படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக

ராஜகுமாரன், பூமழை பொழியுது படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் கேட்கலாம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் அகிலம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: பள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கடிட்டா.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய்ய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் ஒரு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அன்னையும் தந்தையும் நாராயணன், பக்தியும் முக்தியும் நாராயணன்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாலிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திருப்புர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

லோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வ லோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூ புரார்பித சுஜாத சுகம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே லக்ஷ்மீ மகீ ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

ஸ்ரீவேங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்சதசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே மன்மூர்த்திகாளியபணே விகடாடவீஷு ஸ்ரீவேங்கடாதிசிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீவேங்கடேசரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர துகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஹனுமன் சுப்பிரபாதம்.